அலை நிமிர்ந்து உனை உணர்ந்து செல்லடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா.

கூட்டம் வந்து குறுக்கிடும், நல்லவர்க்கு சொல்லை தந்து வடக்கிடும். நீ

நேயர்கள் இதுவரை கேட்ட ரசித்த இந்த நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிய புலரும் பொழுது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது வந்தே மாதரம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்களை 100.1 இது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் நேரம் இப்பொழுது 6:10:55. நேர்கள் இனி கேட்கலாம் தேனிசை பக்தி பாடல்களின் தொகுப்பு. பக்தி பாடல்கள் வழியாக இறைவனை வழிபடும் நேரம் இது. நிகழ்ச்சி அலங்கரிக்க முதலில் ஒலிக்கிறது சீதக்கலப்ப, சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல்.

நேரம் 6:36 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் தேனிசை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மெருகூட்ட அடுத்து ஒலிக்கிறது கண்ணன் மாய கண்ணன் எஸ் பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு வழங்கிய தேனிசை பக்தி பாடல்களின் தொகுப்பு. பக்தி பாடல்கள் வழியாக இறைவனை வழிபட்டோம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது சமஸ்கிருதத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: ஆகாஷவாணி சம்பிரதி வார்த்தாஹ ஸ்ரூயந்தாம். பிரவாச்சிகா நிதிஹி ஜாஹ. அத வார்த்தாஹ. ராஷ்டிரபதி பதாசீனா திரௌபதி முர்முஹு சிக்ஷகான் சிக்ஷா விதஷ்ய ஸ்வஜ்ஞானம் நிரந்தரம் பிரவர்தனாய பிரௌத்யோகிகீம் அங்கீகரணாய நவோன்மேஷபூர்ணாஹ சிக்ஷண பத்ததீஷ ஆத்மசாத்கரணாய ச ஆஹூதவதி. அத்ய சிக்ஷக திவசாவசரே ஸ்வீய சந்தேஷே ஏஷா உக்தவதி யத் சிக்ஷகாஹ சிக்ஷா விதஷ்ய ஸ்வமார்க தர்ஷனேன பராமர்ஷேன ச பிரதிபா போஷணே சரித்திர நிர்மாணே ச மஹத்வபூர்ணாம் பூமிகாம் நிர்வஹந்தி. சா உக்தவதி யத் சமர்ப்பிதாஹ சம்வேதனஷீலாஷ்ச சிக்ஷகாஹ வித்யார்த்தினாம் விசிஷ்ட க்ஷமதாஹ ஜ்ஞாத்வா தான் பிரேரயந்தி ததா உத்கிருஷ்டதாம் ப்ராப்தும் பிரயத்னாய ப்ரோத்ஸாஹயந்தி. பிரசித்தஸ்ய சிக்ஷாவிதஹ லேககஸ்ய தார்ஷனிகஸ்ய பூர்வ ராஷ்ட்ரபதேஹ ச டாக்டர் சர்வபல்லி ராதாகிருஷ்ணன் இத்யஸ்ய ஜன்ம ஜயந்த்யாஹ உபலக்ஷ்யே பிரதிவர்ஷம் சித்தம்பர் மாசஸ்ய பஞ்சமே தினாங்கே சிக்ஷக திவஸஹ ஆச்சரியதே. ராஷ்ட்ர நிர்மாணே சிக்ஷகானாம் சிக்ஷாவிதாம் ச மஹத்வபூர்ணாம் பூமிகாம் சம்மானயிதும் அயம் திவஸஹ ஆச்சரியதே. அஸ்மின் அவசரே ராஷ்ட்ரபதி பதாசீனா முர்முஹு அத்ய நவதில்யாம் அஷ்டசத்வாரிஷத் வித்யாலயீய சிக்ஷகேப்யஹ ராஷ்ட்ரிய சிக்ஷக புரஸ்காரான் பிரதாஸ்யதி. சயனிதாஹ அஷ்டசத்வாரிஷத் சிக்ஷகாஹ சப்தவிம்சதி ராஜ்யேப்யஹ சப்த கேந்திரசாசித பிரதேசேப்யஹ ததா ஷட் கேந்திர பிரசாசகீய சங்கடனேப்யஹ ச சந்தி. ராஷ்ட்ரபதிஹி உச்ச சிக்ஷா சன்ஸ்தானேப்யஹ பாலிடெக்னிக் சன்ஸ்தானேப்யஷ்ச ஏகவிம்சதி சிக்ஷகான் சங்காய சதஸ்யான் ச ராஷ்ட்ரிய புரஸ்காரைஹி சம்மானயிஷ்யதி. பிரதானமந்திரி நரேந்திர மோடி அத்ய நவதில்யாம் ஸ்ரீராம் காலேஜ் ஆஃப் காமர்ஸ் இத்யஸ்ய மஹாவித்யாலயஸ்ய சதாப்தி சமாரோஹே பாகம் கிரஹிஷ்யதி. ஸ்ரீமோடி அஸ்மின் அவசரே ஆயோஜிதாம் சபாம் ச சம்போதயிஷ்யதி. தில்லி விஸ்வவித்யாலயஸ்ய அந்தர்கதம் ஸ்திதம் ஸ்ரீராம் காலேஜ் ஆஃப் காமர்ஸ் இதி மஹாவித்யாலயஹ பாரதஸ்ய பிரமுகேஷு உச்ச சிக்ஷா சம்ஸ்தானேஷு அன்யதமஹ அஸ்தி. வாணிஜ்யே அர்த்தசாஸ்திரே பிரபந்தனே ச இதம் பிரதிஷ்டிதம் சிக்ஷா கேந்திரம் அஸ்தி. உபராஷ்ட்ரபதி சி பி ராதாகிருஷ்ணன் அத்ய தமிழ்நாடு ராஜ்யஸ்ய சென்னை நகரஸ்ய ஏகதிவசிய யாத்ராயாம் பவிஷ்யதி. ஸ்வயாத்ராவதௌ உபராஷ்ட்ரபதி ஐஷமஹ இண்டியா வால்வேஸ் இத்யஸ்மின் காரியக்ரமே பாகம் கிரஹிஷ்யதி. அயம் ஹ்ருதயஸ்ய வால்வ் சம்பத்தானாம் சன்ரச்சனாத்மகானாம் ச ரோகாணாம் சிகித்சாயாஹ உன்னயனம் உத்திஷ்ய ஆயோஜிதஹ ராஷ்ட்ரியஸ்தரீயஹ சைக்ஷணிக சமாகமஹ அஸ்தி. சஹ சென்னை நகரஸ்ய குவெண்டி பிரதேஷே இண்டியா வால்வ் ரெஜிஸ்ட்ரி இத்யஸ்ய சுபாரம்பம் அபி கரிஷ்யதி. நவதெஹல்யாம் த்ரிதிவசியஹ பிரிக்ஸ் முக்கிய நியாயாதீஷ மஞ்சஹ அத்ய பிராரப்தஹ. அஸ்மின் சம்மேலனே பிரிக்ஸ் ராஷ்ட்ரானாம் சர்வோச்ச நியாயாலயானாம் முக்கிய நியாயாதீஷாஹ வரிஷ்ட நியாயாதீஷைஹ சஹ பாகம் கிரஹணந்தி. பாரதஸ்ய முக்கிய நியாயாதீஷஹ சூர்யகாந்தஹ விவித தேசானாம் நியாயிக பிரதிநிதிபிஹ சஹ த்விபக்ஷிய வார்த்தாம் கிருதவான். விதேசமந்திரி டாக்டர் எஸ் ஜெய்சங்கர போலேண்ட் தேசிய ராஜதானியாம் வார்சோ நகரே ராஷ்ட்ரபதினா காரோல் நாவ்ரோத்ஸ்கி இத்தியனேன சஹ உச்சஸ்தரீய மந்திரணாம் அகரோத். உபௌ நேதாரௌ த்விபக்ஷிய ரணநீதிக சந்தேஹ சமீக்ஷாம் விதாய விவித க்ஷேத்ரேஷு சஹயோகம் நூதன ஔன்னத்யம் நேதும் அங்கீகிருத்தவந்தௌ. மஹிளா கிரிக்கெட் கிரீடாயாம் பாரதம் அத்ய ஐஷமஹ மஹிளா ஏஷியா சஷக பிரதிஸ்பர்தாயாம் துபை அந்தாராஷ்ட்ரிய கிரீடா

0: क्रीडांगणे पाकिस्तानदलं सम्मुखीकरिष्यति। इयं हि स्पर्धा भारतीय समयानुसारं रात्रौ 8 वादने प्रारप्स्यते। इति वार्ताः।
1: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி 100.1 FM கோல்டு. இனி இன்று இந்த அலைவரிசையில் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 7:15 திரை இசை, 7:30 ஆச்சவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரைகானம், 9 மணிக்கு அரங்கிசை. கே பாஸ்கரன் அவர்களின் புல்லாங்குழல் இசை இடம்பெற கேட்கலாம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், பூங்குளம் எஸ் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், ஆர் சாய்பரத் அவர்கள் கஞ்சிரா. 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மலே பூத்தண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் ரசகுளிகளு இடம்பெற கேட்கலாம். நண்பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகானம், 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை பேருரை. கிருஷ்ண ஜனனம் வழங்குபவர் கிரிஜா ராமசுவாமி அவர்கள், ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைகானம், 3 மணிக்கு மலையாள நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 4:25 ரோஸ்கார் சமாச்சார் டெல்லி அஞ்சல், பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். மாலை 5 மணிக்கு அரங்கிசையில் ஏ கே மகேஷ் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன் டெல்லி அஞ்சல், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, இரவு 7:10 திரைகானம், 7:50 செய்தி கதம்பம், 8:10 வேப்பமர உச்சியில் நின்று நாடகம் எழுதியவர் கோவை அனுராதா அவர்கள், நடிப்பு ஏ கலைப்பித்தன், வி கோவிந்தராஜன், டி சாந்தி, ஏ எம் ஜெயந்தி, டாக்டர் வி கல்யாணராமன், வி அன்பரசு, எஸ் டி எஸ் திருமலை ஆகியோர். அமைப்பு எம் கே சந்தியஸ்ரீ. 8:40 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 நேஷனல் லிட்ரரி மேகசின் டெல்லி அஞ்சல், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், 11:40 திரைகானம். இன்று இந்த அலைவரிசையில் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.
2: தூய்மையே மேன்மை,
3: நோயற்ற மகிழ்ச்சியான வாழ்வை நாம் வாழ நம்மையும் நம்மை சேர்ந்த சுற்றுச்சூழலையும் சுத்தமாக வைப்பது மிகவும் அவசியமான ஒன்று.
2: சுகமான வாழ்விற்கு சுத்தமே வழிவகை செய்யும்.
4: ஆரோக்கியமான வாழ்விற்கு பொது இடங்களில் குப்பை போடாதீர்கள்.
5: நாட்டினை நலமாக்க இன்றே வீட்டையும் வீதியையும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருப்போம். இதன் மூலம் நாடும் நலம் பெறும், நம் வாழ்வும் வளம் பெறும்.
2: தூய்மையே மேன்மை.
6: யாரது? ஓ செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
7: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
6: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
7: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
6: ஓ ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க ஒரு துணையா இருக்குமே.
7: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா.
6: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.
8: அவ விளையாடிட்டு இருக்கா?
9: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
8: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
9: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
8: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
9: குழந்தைகிட்ட போன் குடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன குடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
8: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைங்களுக்கு கண் பாதிப்பு ஏற்படும், மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க, ஒரு குறுகிய வட்டத்திலேயே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி

0: திரேசி கேட்டீர்கள். 100.1 எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் தொடர்வது ஆச்சவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல்.
1: करता है कार्यक्रम आज सवेरे।

0: விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. பாரதிய சன்ஸ்கிருதி மே குரு கா ஸ்தான் சதைவ் சர்வோச்ச ரஹா ஹை, க்யோங்கி குரு கேவல் ஹமே க்யான் நஹீ தேதே, வே ஹமே க்யான் கோ ஜீவன் மே உதாரனா சிகாதே ஹை. ஹர் வர்ஷ 5 சிதம்பர் கோ ஹம் சிக்ஷக் திவஸ் மனாதே ஹை. யே தின் பாரத் கே மஹான் தார்ஷனிக் சிக்ஷாவித் ஔர் தேஷ் கே பூர்வ ராஷ்ட்ரபதி டாக்டர் சர்வபல்லி ராதாகிருஷ்ணன் கி ஜெயந்தி கே ரூப் மே மனாயா ஜாதா ஹை. லேகின் சிக்ஷக் திவஸ் கேவல் சுப்காம்னாயே தேனே, ஃபூல் தேனே யா சிக்ஷகோ கா சம்மான் கர்னே கா தின் நஹீ ஹை. யே உஸ் ரிஷ்தே கோ யாத் கர்னே கா தின் ஹை ஜிஸ்னே ஹமாரே வியக்திதுவ் கோ ஆகார் தியா. யாத் கீஜியே வோ சிக்ஷக் ஜினோனே ஹமாரி சோட்டி சி உபலப்தி பர் பி ஹமாரா ஹௌஸ்லா படாயா, வோ சிக்ஷக் ஜினோனே ஹமாரி கலத்தியோ பர் ஹமே டாடா ஜரூர் லேகின் உன் கலத்தியோ சே சீக்னா பி சிகாயா, வே சிக்ஷக் ஜினோனே ஷாயத் ஹம்சே கஹா ஹோ தும் கர் சக்தே ஹோ, ஔர் கபி கபி கிஸி வித்யார்த்தி கே லியே யே சார் ஷப்த ஹி உஸ்கி பூரி துனியா பதல்னே கே லியே காஃபி ஹோதே ஹை. ஜ்ஞான் கா ஏக் பாக் குரு சே மில்தா ஹை, ஏக் பாக் அப்னி புத்தி ஔர் பிரயாஸ் சே, ஏக் பாக் அப்னே சஹபாட்டியோ சே ஔர் ஷேஷ் சமய ததா அனுபவ் கே சாத் ப்ராப்த ஹோதா ஹை. இனி விசாரம் கே சாத் ஆப் சபி கோ சிக்ஷக் திவஸ் கி ஹார்திக் சுப்காம்னாயே.
1: अरिणु, आज इस अवसर पर राष्ट्रपति द्रौपदी मुर्मू ने शिक्षकों से अपने ज्ञान को लगातार बढ़ाने, नई तकनीक अपनाने और पढ़ाने के नए तरीकों का इस्तेमाल करने का आह्वान किया है. उन्होंने कहा कि शिक्षक विद्यार्थियों की प्रतिभा को निखारने और उनके चरित्र निर्माण में महत्वपूर्ण भूमिका निभाते हैं. उन्होंने पूर्व राष्ट्रपति और शिक्षाविद डॉक्टर सर्वपल्ली राधाकृष्णन को श्रद्धांजलि देते हुए उन्हें महान शिक्षक बताया. इस अवसर पर राष्ट्रपति आज नई दिल्ली में 48 स्कूली शिक्षकों को राष्ट्रीय शिक्षक पुरस्कार प्रदान करेंगे. ये शिक्षक 27 राज्यों, 7 केंद्र शासित प्रदेशों और 6 केंद्रीय सरकारी संस्थानों से चुने गए हैं. इसके अलावा उच्च

இனி நேர்கள் கேட்கலாம் திரைகானம். நிகழ்ச்சியின் முதலில் ஹரிஹரன் ஸ்ரேயா கோஷல் குரல்களில் ஒலிக்கிறது விஸ்வாசம் திரைப்பட பாடல்.

0: cooperation and sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: திரைக்கானத்தில் அடுத்ததாக வெற்றிவேல் திரைப்படத்திற்காக ஸ்ரேயா கோஷல் பாடியுள்ளது.

0: தியானம் கேட்டீர்கள். நேர்களின் நினைவிற்கு இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசையில் கே பாஸ்கரன் அவர்களின் புல்லாங்குழல் இசை இடம்பெற கேட்கலாம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், பூங்குளம் எஸ் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், ஆர் சாய்பரத் அவர்கள் கஞ்சிரா.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
1: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும், பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
1: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
2: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
2: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
2: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
2: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
2: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று கே பாஸ்கரன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், பூங்குளம் எஸ் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், ஆர் சாய்பரத் அவர்கள் கஞ்சிரா. முதலில் ஸ்ரீமன் நாராயணா. பௌளி ராகம், ஆதிதாளம், அன்னமாச்சாரியா கீர்த்தனை.

நேரம் 9:20. அரங்கிசை நிகழ்ச்சியில் கே பாஸ்கரன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், பூங்குளம் எஸ் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், ஆர் சாய்பரத் அவர்கள் கஞ்சிரா. தொடர்ந்து மகாகணபதிம் வந்தே என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, தோடி ராகம், ரூபகத்தாளம்.

இதுவரை அரங்கிசை நிகழ்ச்சியில் கே பாஸ்கரன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டீர்கள். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், பூங்குளம் எஸ் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், ஆர் சாய்பரத் அவர்கள் கஞ்சிரா.

0: வா கிருத்திகா, என்ன அதிசயம், என்ன பார்க்க வந்திருக்க நீ?
1: இன்னைக்கு நம்ம ஏரியால ஷட் டவுன். உங்க வீட்டுல மட்டும் எப்படி ஃபேன் லைட் எல்லாம் ஓடிட்டு இருக்கு?
0: நாங்க தான் சோலார் பவர் யூஸ் பண்றோமே, சூரிய சக்தியில தான் இத்தனையும் ஓடிட்டு இருக்கு.
1: அப்படியா?
0: ஆமா கிருத்திகா, உனக்கு தெரியுமா, ஒரு தனி நபரோட மின் பயன்பாடு வருஷத்துக்கு வருஷம் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ அது 1800 யூனிட் அளவுக்கு செலவாகுது. இதனால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா?
1: உண்மைதான், எங்க ஈவி வில் கூட ஏறிக்கிட்டே போகுது.
0: அது மட்டும் இல்ல,
1: வேற என்ன?
0: மின்சாரம் தயாரிக்க அதிக அளவுல நிலக்கரி எரிசக்தி தேவைப்படுது. இதை இறக்குமதி பண்ண நம்ம நாட்டுக்கு நிதி சுமை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதோட எரிசக்தி பயன்பாட்டுனால மாசோட அளவும் அதிகமாகிட்டு சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுது கிருத்திகா.
1: அப்பா, எவ்வளவு விஷயம் இருக்கு! ரூம்ல ஆள் இல்லாத நேரங்கள்ல கூட ஃபேனு லைட்டு டிவின்னு எல்லாத்தையும் யோசனையே இல்லாம ஓட விட்டுட்டு இருக்கோம். இத பத்தி நான் இது வரைக்கும் யோசிச்சதே இல்லப்பா.
0: கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் நாட்டை பத்தியும் சூழலை பத்தியும் விழிப்போட இருக்கணும். புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வழிகளை முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கணும். ஆதாரங்களை வீணடிக்காம புத்திசாலித்தனமா சேகரிக்கணும்.
1: நிச்சயமா ராஜி, நான் இன்னைக்கே எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இத புரிய வைப்பேன். சூரிய சக்தி மின் பயன்பாட்டுக்கு நானும் மாறப்போறேன்.

0: நோய்.
1: உயிர் வாழ தேவைப்படும் அளவுக்கு குறைந்த அளவு உணவை அறிந்து உண்பவனிடத்தில் இன்பம் நிலைத்திருக்கும். குறள் எண் 946 அதிகாரம் மருந்து.

0: நோய். உயிர் வாழ தேவைப்படும் அளவுக்கு குறைந்த அளவு உணவை அறிந்து உண்பவனிடத்தில் இன்பம் நிலைத்திருக்கும். குறள் எண் 946 அதிகாரம் மருந்து.
1: குறளமுதம் கேட்டீர்கள். இனி இன்று இந்த அலைவரிசையில் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 12 மணிக்கு திரைகானம், 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை பேருரை. கிருஷ்ண ஜனனம் வழங்குபவர் கிரிஜா ராமசுவாமி அவர்கள், ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைகானம், 3:00 மலையாள நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், மாலை 5:00 அரங்கிசை, ஏ கே மகேஷ் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன் டெல்லி அஞ்சல், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 திரைகானம், 7:50 செய்தி கதம்பம், 8:10 வேப்பமர உச்சியில் நின்று நாடகம் எழுதியவர் கோவை அனுராதா அவர்கள், நடிப்பு ஏ கலைப்பித்தன், வி கோவிந்தராஜன், டி சாந்தி, ஏ எம் ஜெயந்தி, டாக்டர் வி கல்யாணராமன், வி அன்பரசு, எஸ் டி எஸ் திருமலை ஆகியோர், அமைப்பு எம் கே சந்தியஸ்ரீ. 8:40 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 நேஷனல் லிட்ரரி மேகசின் டெல்லி அஞ்சல், 10:10 விஸ்வ தர்ப்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகானம். இன்று இந்த அலைவரிசையில் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இனி திரைகானம்.

கொடிகள் எல்லாம் பலவிதம், கொடிக்கு கொடி ஒரு விதம். கொடிகள் எல்லாம் பலவிதம், கொடிக்கு கொடி ஒரு விதம். கொண்டாட்டம் பலவிதம், நானதிலே ஒரு விதம்.

0: great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses, and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: திரைகானத்தில் அடுத்ததாக தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்திற்காக பி. சுசீலா பாடியுள்ள பாடல்.
3: தகடதான் தகடதான் தாம் தின் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம

0: பாரத் மண்டபம், நியூ டெல்லி, ஃப்ரம் 12th to 13th September 2026, அண்டர் இந்தியாஸ் சேர்ஷிப் தீம் பில்டிங் ஃபார் ரெசிலியன்ஸ், இனோவேஷன், கோஆபரேஷன் அண்ட் சஸ்டெயினபிலிட்டி வித் அ பீப்புள் சென்ட்ரிக் அப்ரோச் அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் ஹியூமானிட்டி ஃபர்ஸ்ட். பிகாஸ் வென் வி ஒர்க் டுகெதர், possibilities become progress.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: Thiriganathil Nirivaga ரகசிய போலீஸ் 115 திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியுள்ளது.

0: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள், இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
1: நூறு புள்ளி ஒன்று எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் தொடர்வது தெலுங்கில் செய்தி அறிக்கை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேரம் 12:41. மெல்லிசை, உஷாராஜ் பாடியுள்ள மெல்லிசை பாடல்.

அசுரர்களை வென்று தர்மத்தை நிலைநாட்டி, அசுரர்களை வென்று தர்மத்தை நிலைநாட்டி, அபயமளிப்பவன் கார்வண்ண கண்ணன், அபயமளிப்ப

பகவான் மனிதர்களை காப்பதற்காகவே அநேகமான ஒரு அவதாரங்கள்லாம் எடுத்திருக்கிறார். அதுல குறிப்பிட்டு சொல்ற மாதிரி 10 அவதாரங்களையெல்லாம் நாம் எல்லாம் சொல்றோம்.

இதிலே கிருஷ்ண ஜனன மகிமைய நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த ஸ்ரீ ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமின்னு பலவிதமான பெயர்களில எல்லாரும் கண்ணனை சிறு குழந்தையாகவே பாவித்து

நம்ம இப்படி சின்ன கிருஷ்ணனை சின்ன சின்ன பாதங்களை வச்சு எங்களை காப்பாத்து அப்படின்னு பாடுறோம். இந்த விழாவை எப்படி நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா, அரிசி மாவில் மாக்கோலம் போட்டு குழந்தை கிருஷ்ணனுடைய சிறிய பாதங்களெல்லாம் வச்சு கோலமாக போட்டு வாசல்ல இருந்து பூ

வாசல்லிருந்து பூஜை அறை வரைக்கும் அவருடைய பாதத்தை வச்சு கிருஷ்ண பகவான் நம்ம கிரகத்துல வந்து நம்ம எல்லாம் அருள் புரியறான் அப்படின்னு நம்ம பாக்குறோம். தவிர அவருக்கு பிடித்தமான வெண்ணெய், அவல், முறுக்கு, அப்பம், வெள்ளச்சீடை, உப்பு சீடை, இந்த மாதிரியான ஒரு பக்ஷணங்கள்லாம் செஞ்சு, இனிப்பு வகைகள் பலவிதமானது செஞ்சு, பழங்களெல்லாம் வச்சு, இவையெல்லாம் கண்ணனுக்கு படைத்து பூஜை செய்வோம். சிறு குழந்தைகள் வீட்டில் இருந்தா அந்த குழந்தைக்கு கண்ணன் போல வேஷம் போட்டு மகிழ்ந்து உற்சாகமாக கொண்டாடுவோம். சில பேர் உண்ணாவிரதம் இருப்பா, சில பேர் பிரார்த்தனைகள் பண்ணுவா, சில பேர் நாட்டியம் ஆடுவா, சில பேர் பக்தி பாடல்கள் எல்லாம் பாடுவா. இவையெல்லாம் நடத்தி இந்த விழாவை மகா விமரிசையாக கொண்டாடுவோம்.

ஹே மனுஜ, ஸ்ரீமன் நாராயணனை எப்பொழுதுமே ஸ்மரிச்சோமானா, அவனுடைய நாமத்தை நம்ம எப்பொழுதுமே நினைத்து கொண்டே இருந்தோமானால் எந்த ஒரு விக்னத்திலிருந்தும் நாம் விடுபடலாம். நம்மளை எந்த ஒரு இக்கட்டான நிலைமையிலிருந்தும் நம்மை காப்பாற்றுவார். முத்துசுவாமி தீட்சிதர் அவருடைய கிருத்தியில கூட ரொம்ப அழகா பாடியிருக்க.

இந்த கிருத்தியில அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, வாசுதேவரின் மகனும் பலராமனுடைய தம்பியும் கார்மேகம் போல அந்த திருமேனி அழகு உடையவரும் கர்ம பந்தத்திலிருந்து பக்தர்களை விடுவிப்பவருமான நிலையான இன்பத்திற்கு காரணமான அந்த பாலகிருஷ்ணனே நான் பஜிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். இது இப்படி இருக்க மைத்ரேயர் பராசர முனிவரை பார்த்து, குருவே, தாங்கள் அரசர்களை பற்றியும் அவருடைய வம்சங்களை பற்றியும் மிகவும் அழகாக விளக்கம் சொன்னீர்கள். ஆனா இப்போ இந்த கிருஷ்ண ஜனனத்தை பற்றியும் அடியனுக்கு தாங்கள் சொல்லணுமே அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறார். உடனே பராசரர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அம்சமான கிருஷ்ண ஜனனத்தை பற்றி நான் சொல்றேன்ப்பா. முன்னொரு காலத்திலே தேவர்களும் அசுரர்களும் யுத்தம் பண்ணினார்கள் இல்லையா? அவர்களை ஸ்ரீ ஹரியான ஸ்ரீமன் நாராயணன் அவர்களையெல்லாம் கொன்றார். ஆனாலும் காலநேமே முதலிய அசுரர்கள் இந்த பாப புண்ணியத்திற்கு ஏற்றவாறு உத்தமமான கதியை அவர்கள் எல்லாம் அடையல. பூமாதேவி அந்த அசுரர்களுடைய பாரம் தாங்காம தேவர்களை போய் பார்த்தார். தேவர்கள் எல்லோரும், நாம எல்லோரும் சத்தியலோகத்துக்கு போய் பிரம்மாவை பார்க்கலாம்னு போறார். பிரம்மலோகத்துக்கு போனா பிரம்மதேவர் துஷ்டர்களுடைய துன்பம் தாங்காம இருக்கும் இந்த பூதேவியை காப்பாற்றணும், நிச்சயமாக நம்ம சொல்லணும் அப்படின்னுட்டு, இதற்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, ஸ்ரீமன் நாராயணன் வைகுண்டத்தில் இருக்கார், அவரை தான் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும், அவரை தான் நம்ம கூப்பிடணும்னார். உடனே இவா எல்லாருமா சேர்ந்துட்டு வைகுண்டத்துக்கு போறா. எப்படி போறா தெரியுமா? ஸ்ரீமன் நாராயணன் துதி பாடிண்டே போறா.

இப்படி பஜனை பாடிண்டே பகவான துதி பண்ணார்கள். இவர்களை பார்த்து என்ன விஷயம் அப்படின்னு ஒரு புன்முறுவலோடு கேட்கிறார். பூமாதேவி சொல்றா, அசுரர்களுடைய துன்பம் என்னால தாங்கவே முடியல, இதற்கு தாங்கள் தான் ஏதாவது ஒரு உபாயம் பண்ணணும் அப்படின்னார். உடனே அவர் சொன்னார், கவலைப்படாதீர்கள், பூர்ண கலையோடு யாதவ குலத்திலே அவதரிக்கிறேன். தேவர்களும் தம் தம் அம்சங்களோட விருஷ்ணி குலத்துல பிறக்கட்டும், தேவ ஸ்திரீகளும் என்னுடைய சேவைக்காக பூமியில பிறக்கட்டும் அப்படின்னார். அப்படி சொன்னவண்ணே அவர்களுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம். ஆஹா, எப்பேற்பட்ட பாக்கியம் நமக்கு அப்படின்னு பார்த்தார்கள் அவர்கள்.

மதுராபுரியில அரசனாயிருந்த சூரசேனன், அவனுடைய மகன் வசுதேவர். அவர் யாரு அப்படின்னா, கம்சனுக்கு ரொம்ப வேண்டியவர், நண்பரா இருந்தவர் அவர். உக்ரசேனன் ஒரு அரசன், அவன் யார் அப்படின்னா கம்சனுடைய அப்பா தான். அவனையே எடுத்துட்டு இவன் அந்த இடத்துல ராஜாவா உட்கார்ந்து இருக்கான். எப்பேற்பட்ட ராஜா, அசுர ராஜாவர். அப்பேற்பட்ட அந்த கம்சன் அவருடைய நண்பர் தான் இவர் வசுதேவர். தனக்கு ஒரு தங்கை இருக்காள், மகா பாக்யவதியான அதிரூபவதியான அந்த தேவகி. அவளை இந்த வசுதேவருக்கு கல்யாணம் பண்ணணும்னு பேசி வசுதேவரும் அதற்கு ஒத்துக்கொண்டார். கல்யாணமும் வெகு சிறப்பாக நடந்தது. கல்யாணம் பண்ணிண்டார் இல்லையா? கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறமா கிரகப்பிரவேசம்னு ஒன்று பண்ணுவா. மாப்பிள்ள பொண்ணெல்லாம் அழைச்சிட்டு போவா. அப்போ இந்த கல்யாணம் ஆன உடனே இந்த சகோதரனான இந்த கம்சன் சொல்றான், நான் தான் இவர்களை எல்லாம் அழைச்சிட்டு போவேன் அப்படின்னு தன்னுடைய ரத்தத்துல அழைச்சிட்டு போறான். எப்படி தெரியுமா?

இப்படி ஊர்வலமா போகும் பொழுது ஆகாசத்திலே இருந்து ஒரு அசுரரி வருது. என்ன வருது தெரியுமா? கம்பீரமான ஒரு குரல்ல, அட மூடா, நீ எந்த தங்கைய ஆசையா அவளுடைய புருஷனோட தேர்ல அழைச்சுண்டு பிரியமா போறியோ, அந்த தங்கையினுடைய எட்டாவது பிள்ளையினால பிறக்க போறது அவளுக்கு, அந்த எட்டாவது பிள்ளையினால உன்னுடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்னு கம்பீர துவனியில கேட்டதாம். அவ்வளவுதான், உடனே அந்த ரத்தத்திலேருந்து தவான்னு கீழே குதிச்சான். தன்னுடைய இடுப்பிலிருந்து அந்த உடைவாளையை உருவிண்டான். அவ்வளவுதான், கொடூரமான அந்த கம்சன் உடனே அந்த உடைவாளை எடுத்து அவளை கொல்ல போனான். தேவகியை அவளுடைய தலைமையரை பிடித்து அவளை கொல்ல போகும் பொழுது உடனே வசுதேவர் நிறுத்தி, அப்பா கம்சா, என்ன காரியம் பண்றப்பா? உன் தங்கைய ஆசாசியா பார்த்து அவளை எவ்வளவு பிரியமானி அவளை வச்சுட்டு இருக்க, கல்யாணம் பண்ணி கொடுத்த எனக்கு, நானும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டேன். இப்படி கல்யாணம் பண்ணின கையோட இப்படி அவளை போய் கொலை பண்றே, இது உனக்கு தர்மமா நியாயமா? அதோட அந்த அசுரரி குரல் உனக்கு கேட்டதே, எட்டாவது மகன் தானே, அவனாலதானே உனக்கு உன்னுடைய உயிருக்கு ஆபத்து, அதனால நீ ஏன் அதை பத்தி கவலைப்படுற? நீ கண்டிப்பா நீ கவலையே பட வேண்டாம், எனக்கு எத்தனை குழந்தைகள் பிறக்கிறதோ அத்தனை குழந்தைகளையும் உங்ககிட்டயே தர, நீ வந்து உங்ககிட்டயே கொடுத்துற, நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோ அப்படின்னு. அசுரனாய் இருந்தாலும் அவனுக்கு கொஞ்சம் ஒரு இழகின மனசு, அதனால அவளை கொல்லல. அவன் என்ன பண்ணினான்னா, அந்த அப்படியே கொல்லாம அப்படியே விட்டுட்டான். அந்த சமயத்துல

நாரதர் வந்துட்டார். எங்க பார்த்தாலும் இந்த நாரதர் வந்துருவாரே. ஆமா, அவர் வந்தால்தான் அந்த காரியமானது சுபமாக முடியும். ஆனா நம்ம சொல்ற நாரதர் வேற. நம்ம சொல்லுவோம், அதோ வந்து கொடுத்து கோழிமுட்டி நாரதர் அப்படின்னு சொல்லுவோம், அது வேற விஷயம். ஆனா இங்கே இந்த நாரதர் வந்தது, அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, போஜராஜ மன்னனான அந்த கம்சன் கிட்ட வந்து, நீங்கள் எல்லாம் அசுரர்கள், எது குலத்தோர் தேவர்கள்னு தெரியலையா? மாயாவியான அந்த விஷ்ணு தேவர்களோட பிரார்த்தனையினால உம்மை கொல்ல அவதரிக்க போறார் அப்படின்னு சொன்னான். இத கேட்ட உடனே கம்சன் சினம் கொண்டு தேவிக்கையும் வசுதேவரையும் என்ன பண்ணினான் அப்படின்னா, காராகிரகமாகி அந்த சிறையில தள்ளினான். சிறையில தள்ளி மட்டுமல்ல, பல காவலர்களையும் போட்டான். எம்பெருமானோ சகல லோகங்களையும் அப்படியே யோக நிதிரையில் ஆழ்த்த, ஓ மாயா, பாதாளத்திலே இருக்கிற இந்த ஹிரண்ய கசிப்புவின் குமாரர்கள் அறுவரையும் முறையே தேவகியனுடைய கர்ப்பத்தில் சேர்ப்பாயாக. முதல்ல ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை அழறது. அந்த அழுகுரல் சத்தத்தை கேட்டவுடனே, ஆஹா, குழந்தை பிறந்துடுத்துன்னு ஓடோடி வரான். வந்து ஒரு குழந்தையை எடுத்தான், கொன்னான். இப்படி 1, 2, 3, 4, 5, 6 இப்படி ஒரு குழந்தையா கொன்னு இருக்கான். இப்படி இந்த அறுவரும் சம்ஹரிக்கப்பட்ட உடனேயே எனது அம்சமாகத்தான் எல்லாமே இருக்கும். ஆதிசேஷன் தேவகியினுடைய 7வது கர்ப்பத்தில் வந்தவுடனே கோகுலத்திலே வசுதேவனுடைய பத்தினியான ரோஹிணி அவளுடைய வயிற்றிலே வாயு ரூபமான 7 மாத கர்ப்பத்தை கலைச்சிட்டு இந்த தேவகியனுடைய வயிற்றில் இருக்கிற மிச்ச அம்சமான இதை கொண்டு போய் ரோஹிணியனுடைய கர்ப்பத்தில் சேர்த்திருப்பார். அப்போது இந்த சிறையில இருக்கிற அந்த தேவகியனுடைய கர்ப்பமானது கலஞ்செடுத்துன்னு உலகமெல்லாம் சொல்லும். ரோஹிணி என் கர்ப்பத்தில் அவதரித்தவ, ரோஹிணி என் கர்ப்பத்தில் அவதரித்தவர், வெள்ளி மலை சிகரம் போல விளங்கியவர். ரோஹிணி என் கர்ப்பத்தில் அவதரித்தவர், வெள்ளி மலை சிகரம் போல விளங்கியவர். கர்ப்பத்தில் அவதரித்தவர், கர்ப்பத்திலேருந்து இழுக்கப்பட்டதுனால சங்கர்ஷணங்கிற பெயர் பெற்றார் அவர். அதுதான் பலராமர். தேவகியினுடைய கர்ப்பத்தில் ஸ்ரீமன் நாராயணன் பிரவேசிக்க தேவர்கள் எல்லோரும் எப்படி ஸ்துதி பாடுகிறார்கள் அப்படின்னா,

இப்படி இவர் தேவகியினுடைய கர்ப்பத்தில் பிரவேசிக்க நந்தனுடைய பத்னியான யசோதையினுடைய வயிற்றில் நீ பிறக்கணும் அப்படின்னு அந்த யோக மாயக்கிட்ட இவர் கட்டளையிடுறார். பெண்ணே, இந்த மழை காலத்துல

இப்படி அவர்கிட்ட சொன்ன உடனே என்னுடைய சக்தியினால் தூண்டப்பட்ட அந்த புத்தியுடன் வசுதேவரானவர் என்னை யசோதை கிட்டையும் உன்னை தேவகி கிட்டையும் மாற்றி விடுவார் அப்படின்னு சொல்றார்.

இப்படி அவதரிக்கிற காலம் நெருங்கிய பொழுது பகவானுடைய திருமேனியிலிருந்து ஒளி கூட்டமானது அப்படியே கிளம்பிது. ஒரு புழுதி பறந்ததுன்னா எப்படி இருக்கும், புயல் அடிச்சதுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவருடைய உடம்பிலிருந்து அந்த ஒளி கூட்டமானது அப்படியே வந்து கரிய மேக கூட்டங்களாக மாறிடுதாம். வானமதை அப்படியே மறைத்து அந்த வானமானது அப்படியே இருண்டு போயிடுது. மழைக்காலம் ஆரம்பிச்சுடுத்து. இப்படி பெய்த மழையினாலே எல்லா திசைகளும் குளிர்ந்து அப்படியே எல்லோருக்கும் சந்தோஷமா இருக்கு. இந்த வேளையிலே சர்வ லட்சணங்களுடன் நீல மேக திருமேனியோடு அந்த பகவான் அவதரித்தார். அந்த பகவான் அவதரித்த கோலத்தை சொன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? தம் அத்பூதம், ஆச்சரியமாக இருக்கும்.

நான்கு புஜங்களை உடையவராகவும் சங்கு சக்கரம் கதை முதலிய ஆயுதங்களை ஏந்தியவராகவும் ஸ்ரீவத்சம் என்னும் மறு உடையவராகவும் நல்ல அழகுடன் கௌஸ்துபம் என்னும் மணியை பூண்டவராகவும் பீதாம்பர தாரியாகவும் வைகுண்ட கிரீட குண்டலம் கங்கணம் முதலிய ஆபரணங்களை தரித்த கோலத்துடன் இருக்கும் இப்பேற்பட்ட இந்த சர்வ லட்சணங்களுடன் இருக்கும் இந்த குழந்தையை பார்த்தார் வசுதேவர். ஆஹா, எப்பேற்பட்ட பாக்கியம் பண்ணிருக்கோம் நாங்கள் எல்லாம். இவாள்லாம் தபசிருந்து இந்த ஸ்ரீமன் நாராயணனே அவதரிச்சிருக்கார் இல்லையா. உடனே அவர் இந்த கோலத்தை பார்த்துட்டு, அப்பா நான் தங்களை தாழ்ந்து வேண்டிக் கொள்கிறேன், இந்த கோலத்தை தாங்கள் மாற்றி அருள வேண்டும் அப்படின்னார். ஏன்னா கம்சன் நிச்சயமாக உங்களை கொல்றதுக்கு வந்துருவான். நீங்கள் புத்திரனாக பிறந்தது எங்களுக்கு பாக்கியம். அதனால தயவு செய்து தங்களுடைய உருவத்தை அந்த மாற்றி கொள்ளணும் அப்படின்னு வேண்டிக்கிறார், பிரார்த்தனை பண்றார். அப்போ அவர் சொல்றார், அப்பா முந்தைய பிறவிகள்ல பிருஷ்ணி சுதபஸ் இவர்களுக்கு பிருஷ்ணி கர்ப்பனாகவும் அதிதி காஷ்யபருக்கு வாமனனாகவும் இப்போது மூன்றாவது பிறவியிலே வசுதேவர் தேவகி இவர்களுக்கு உங்களுக்கு கண்ணனாகவும் நான் அவதரிச்சிருக்கிறேன். இதோடு உங்களுக்கு கடைசி பிறவி, இனிமே உங்களுக்கு பிறவியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இங்க நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, பிறந்த உடனே தந்தை சொல்ல கேட்டிருக்கார், தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்ன உடனே அப்பா வார்த்தையை மீறக்கூடாது இல்லையா, அதை எடுத்து காட்டுறாருங்க. உடனே தன்னுடைய கோலத்தை அப்படியே சாதாரண குழந்தை ரூபமான, சாதாரண குழந்தை பிறந்தா எப்படி இருக்குமோ அந்த ரூபத்தை மாத்தினுட்டார். இப்படி மனித அவதாரமாக எடுத்து காட்டினார். ராம அவதாரத்திலே தசரதர் அவருடைய சொல்ல கேட்டு, அப்பா சொல்ற தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு அப்பா சொல்றதை நம்ம கேட்கணும் அப்படின்னு அந்த வார்த்தையை கேட்டு

காட்டுக்கு போனார். அவர் மனிதராகவே எல்லா இடத்திலும் இருந்து நடந்து கொண்டார் ஸ்ரீராமர். ஆனா இந்த இடத்துல கண்ணன், நான் தான் தெய்வம், நான் தான் எல்லாம், நான் தான் சகல லோகங்களும் அப்படின்னு சொல்லு, சர்வமயம் ஜகத்து, சர்வசிய சாகம் ஹிருதி சன்னிவிஷ்டகா, எல்லாருடைய ஹிருதயத்திலும் நான் தான் குடியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அப்படி சொல்லிட்டு இருக்கார். தேவகியானவள் உலகத்துல தர்மத்தை நிலைநாட்டி தீமையை ஒழிப்பவராக மனித கடவுளாக இவர் அவதரிச்சிருக்கார் அப்படின்னு அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆவணி ரோஹிணியில் கிருஷ்ண பக்ஷத்தில் அஷ்டமி இரவில் தோன்றினே. இப்படி பகவான் அவதரித்தவுடனே

கருங்குவளை கருநெய்தல் என்ற மலர்களை எல்லாம் நினைப்பூட்டுகிறதாம். அப்பேற்பட்ட கண்கள் இந்த கண்களை உருட்டி உருட்டி இந்த குழந்தையை பார்த்தவுடனே அந்த தாய்க்கு பிரியறதுக்கு மனசே வரல. ஆஹா, இப்பேற்பட்ட குழந்தையும் கொல்ல போறானே அப்படின்னு நினைச்சிருக்கா. வசுதேவரோடு தேவகியும் சேர்ந்து பிரார்த்தனை செய்தாள். தங்கள் ரூபத்தை மாற்றிக்கொள்ளும்படி என்னுடைய சகோதரன் கம்சன் ஈவு இறக்கமே கிடையாது அவனுக்கு. அவளை அப்படியே ஒரு கடைக்கண்ணால பார்த்து ஒரு புன்சிரிப்பு சிரித்து கொண்டு, அம்மா, நீ புத்திரன் வேண்டும் என்று துதித்தாய் அல்லவா? அதனால்தான் உன் வயிற்றில் பிறந்து காட்டினேன் அப்படின்னு சொல்லி சாதாரண குழந்தையாக அவர் தோற்றமளித்தார். வசுதேவர் ஸ்ரீமன் நாராயணன் இட்ட கட்டளைப்படி நந்தகோபர் யசோதைக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. அதை அறிந்து அங்கு செல்ல அவர் ஆயத்தமானார். அந்த சமயம் இந்த சங்கிரிகளெல்லாம் தானாக அவிழ்ந்தன. சிறைச்சாலை கதவுகளெல்லாம் தானாக திறந்தன. இப்படி அந்த லட்சுமி தேவியை பிரார்த்தித்துன உடனே அனைவரும், அந்த காவலாளிகள் உட்பட எல்லோருமே மயக்கத்தில் இருந்தார்கள். யா தேவி சர்வபூதேஷு நித்ரா ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமோ நமஹ. அப்படியே அந்த மயக்கத்திலேயே இருந்து அப்படியே உறங்கி போயிட்டா. நடு நிசி மழை பெய்யறது. கூடையிலே அந்த குழந்தையை இரு கரங்களால ஏந்தி அப்படியே தலையில சுமக்க யமுனை நதியை கடந்து கோகுலத்துக்கு எடுத்து செல்லும் பொழுது ஆதிசேஷன் குடைப்பிடிக்க அதன் தலையில இருக்கிற நாகரத்னமாது பளிச்சு பளிச்சென்று ஒளி வீச அது வழிகாட்டுறதாம். ஆதிசேஷன் குடைப்பிடிக்க அதன் தலையில இருக்கிற அந்த நாகரத்னமாது பளிச்சு பளிச்சென்று ஒளி வீச வழிகாட்டிருக்கு. ஆத்துல வெள்ளம் புரண்டோடு விடுறது. ஆனா இவருடைய கணுக்கால் வரைதான் இவருக்கு இருந்ததாம். எல்லாம் மாயா கண்ணனை சுமந்து செல்றாரே, எப்படி இருக்கும் வழிகாட்டுறார். இந்த குழந்தைய அப்படியே யசோதை வீட்டுல விட்டுட்டு அவளுக்கு பிறந்த அந்த பெண் குழந்தையை, அதாவது அந்த மாய பெண்ணை எடுத்துட்டு வேகமாக வரார் தன்னுடைய இருப்பிடத்திற்கு. சிறையை விட்டு விட்டு ஆற்றை கடந்து ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து இடி மின்னல் புழை புயல் மழையில பிறந்த உடனேயே இந்த குழந்தையானது பயணமே செய்ய ஆரம்பிச்சுடுது. உலகத்தையே பயணிக்க வைக்கிற இந்த குழந்தை தானே பயணித்து காண்பிக்கிறது அப்படிங்கிறார்.

அந்த பெண் குழந்தைய மெல்ல அப்படியே அழ ஆரம்பிச்சது. அந்த தேவிக்கு பக்கத்துல அதை விட்டானே, மெல்ல அந்த குழந்தை அழ ஆரம்பிச்ச உடனே கதவுகள் எல்லாம் தானா மூடிண்டது, சங்கிலி எல்லாம் தானா கட்பட்டது. இந்த காவலாளிகள்லாம் எழுந்தோடி தேவகிக்கு பிள்ளை பிறந்தொடுத்து பிள்ளை பிறந்தொடுத்துன்னு கம்சனுக்கு அறிவித்தார்கள். உடனே அவன் குரோதமாகவும் கொலை வெறியோடவும் பரபரப்பாக ஓடி வந்தான். தேவகி துடி துடித்தாள். தன் அண்ணாவான கம்சனை பார்த்து, அண்ணா இது பெண் குழந்தைப்பா, இதனால உனக்கு என்ன வரப்போறது, இதையாவது விட்டுடு, இதை கொல்லாதே அப்படின்னு கதறி அழறா, ஈவையறக்கமே இல்லாம அந்த கம்சன் அவகிட்டேர்ந்து அப்படியே பிடுங்கினான் அந்த குழந்தைய. கபடமான அந்த மதுசூதனனுடைய மாயையாகத்தான் இருக்கும் அப்படின்னு

அந்த தேவகியினுடைய கையிலிருந்து இந்த பெண் குழந்தையை எப்படி பிடுங்கினான் தெரியுமா? ஒரு யானை தாமர குளத்திலே இருந்து அந்த தாமர கொடியை எப்படி பிடுங்குமோ அந்த மாதிரி அந்த குழந்தையை பிடுங்கினான். அந்த குழந்தைகளுடைய கால்களை பிடித்து ஒரு சுழற்று சுழற்றி பாறையில ஓங்கி அடிக்க போனான். அந்த குழந்தை அப்படியே வானத்துல பறந்தது. ஆயுதங்களுடன் கூடிய எட்டு கைகளோடு ரூபம் எடுத்து வானவெளியிலேயே நின்று உரத்த குரலில் கம்சனை நோக்கி, அட மூடா, என்ன கொல்றதுனால உனக்கு என்ன பயன்? உன்னை கொல்றவன் பிறந்திருக்கான், யாருன்னு கேக்குறியா? அவன் சகல தேவதைகளுக்கும் சகல பாக்கியம் போன்றவன், மேன்மையானவன். அவன்தான் முற்பிறவியிலும் உனக்கு பகைவன். இதை நீ அறிந்து உனக்கு நன்மை எதுவோ அதையே செய் அப்படின்னு கம்சன் கிட்ட சொல்லிவிட்டு அவனுடைய கண்ணெதிரிலேயே ஆகாச மார்க்கமாய் போய் மறைஞ்சுடுத்து. கம்சன் பயத்தினாலே தன்னை கொல்ல ஒருவன் இருக்கான் அப்படின்னு இந்த பிரலம்பன் கேசி பூதனை முதலிய துஷ்டர்களையெல்லாம் அழைத்து அசுரர்களையெல்லாம் அழைத்து சொல்றான், என்ன கொல்ல பார்க்கிறானாம், எவனோ ஒருத்தன் பிறந்திருக்கானாம். அதனால நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுங்கோ, இதை முதல்ல கேளுங்கோ, நான் முன்பு ஒரு சமயம் தேவர்களோடு போர் புரியும் பொழுது அவர்களுடைய தலைவன் இந்திரன் என்ன பண்ணினான், நான் எய்த அம்புகளை ஒன்றையாகிலும் அவனுடைய மார்பில தாங்கிக்காம முதுகல தாங்கிண்டு ஓடி ஒளிஞ்சின்றான். என்னுடைய ராஜ்யத்துல மழை பெய்யாம அந்த இந்திரன் நிறுத்தின போது நான் என் பாணங்களால மேகங்களை எல்லாம் பிளந்து மழையை பெய்வித்தேன். அது உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? இந்த இடத்துல எங்க அந்த பலசாலியான அந்த ஆண் குழந்தையை நீங்க பாக்குறளோ அந்த குழந்தைகளையெல்லாம் கொன்று விடுங்கோ அப்படின்னு கட்டளையிட்டான். பிறகு தங்கையையும் வசுதேவரையும் சிறையிலிருந்து விடுவித்து உங்கள் குழந்தைகளை நான் வீணாக கொன்று விட்டேன். கடைசியில யமனுக்கு அந்த யமனாக ஒருவன் எங்கேயோ பிறந்திருக்கிறானாமே, உங்கள் குழந்தைகள் போயிடுத்தேன்னு நீங்க வருத்தப்படாதீங்க. ஒவ்வொரு குழந்தைகளையும் நான் கொன்னுட்டேன், நீங்க கவலைப்பட வேண்டாம். அந்த குழந்தைகளெல்லாம் அப்படித்தான் சாகனம்னு ஒரு விதி. மேலும் உங்களுடைய பாப பயனாகவும் கொல்லப்பட்டன அப்படின்னு சமாதானம் கூறி அவர்களுக்கெல்லாம் விடை கொடுத்து அச்சத்தோடு தன்னுடைய தனி மாளிகைக்கு சென்றான் அவன். கஞ்சன் வயிற்று

அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படிங்கிற மாதிரி அவன் பயந்துட்டு இருக்கான். எங்க வந்துருவானோ, நம்மை கொல்ல வந்துருவானோ அப்படின்னு பயந்துட்டு இருக்கான். இங்க யசோத தனக்கு பிள்ளை குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு அதுக்கு பெயர் சூட்டு விழா சிறப்பாக கொண்டாட வேண்டும் அப்படின்னு திட்டம் போட்டு அதை எல்லோரிடமும் வெளிப்படுத்துகிறார். அவரவர்கள் கற்பனைப்படி எல்லோரும் தாலாட்டு பாடுகிறார்கள். இந்த தாலாட்டு பாடுறதுல தாசர்வாள் என்ன அழகாக அந்த குழந்தைக்கு தாலாட்டு பாடுறார் அப்படின்னா,

எல்லோருமாக அந்த குழந்தை பிறந்த தினத்தை எவ்வளவு அழகாக கொண்டாடுகிறார் கவிஞர் என்று அழகாக இதையும் வர்ணிக்கிறார். அப்படின்னா கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான், கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான், எங்கள் காற்றதை எட்டு திசையிலும் கூறிடும் பின்னம் உடையான் மணி வண்ணம் உடையான் உயர் தேவர் தலைவன் புவிமிசை தோன்றினன் புவிமிசை தோன்றே கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான், இந்த காற்றதை எட்டு திசையிலும் கூறிடும் பின்னம் உடையான். வடநாட்டிலே கிருஷ்ணன், தமிழ்நாட்டிலே கண்ணன் என்றும் பல பேர் பலவிதமாக அந்த கண்ணனுடைய கண்ணனுக்கு பல பெயர்கள் இருக்கின்றன. இப்படியெல்லாம் சொல்லி அந்த கண்ணனுடைய பிறந்த நாளை மிகவும் விமரிசையாக கொண்டாடுகிறார்கள். தொல்காப்பியம் என்ற

கிருஷ்ண ஜனனம் இசை பெருரை கேட்டோம். வழங்கியவர் கிரிஜா ராமசுவாமி அவர்கள், ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: வானொலியின் வழி உங்கள் இதயங்களை தொடும் இனிமையான திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் திரைகானம் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் துவக்கமாக நண்பேண்டா படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் பாம்பே ஜெயஸ்ரீ பாடியுள்ள பாடல்.

0: from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
3: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
2: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
3: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
2: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
3: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
2: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
3: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
2: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
3: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
2: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
3: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி,
2: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
3: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
2: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
3: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
2: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: Every great journey begins with people coming

திரைக்காணும் நிகழ்ச்சியில் நிறைவாக ஒழித்த பாடலை பாடியவர் சக்திஸ்ரீ தீக்ஷிதா, படம் மெட்ராஸ். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது திருவனந்தபுரம் அஞ்சல்.

நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணி 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசை. நேர்கள் கேட்கலாம் அரங்கிசை. இந்த நிகழ்ச்சியில் ஏ கே மகேஷ் அவர்களின் பக்தி பாடல் கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். முதலில் குழலின் இசை விருத்தம், தொடர்ந்து சூலம்படை சுண்ணம்பொடி, திருஞான சம்பந்தர் தேவாரம்.

0: 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: ஆறு பத்துக்கு விஸ்லேஷன் டெல்லி அஞ்சல், 6:30 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், 7:10 திரைகாணம், 7:50 செய்தி கதம்பம், 8:10 வேப்பமர உச்சியில் நின்று நாடகம், எழுதியவர் கோபை அனுராதா அவர்கள், 8:40 திரைகாணம், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 நேஷனல் லிட்டரரி மேகசின் டெல்லி அஞ்சல், 10:10 விஸ்வதர்பன் டெல்லி அஞ்சல், 10:20 வேர்ல்டு நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகாணம். இனி நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 3:10 இனிய ராகம், ரத்தன் பாரதி அவர்களின் கிதாரிசை, உஸ்தாத் குலாம் முஸ்தபா கான் அவர்களின் பாட்டு. அதிகாலை 4:10 பொங்கும் மங்கலம், காஞ்சிபுரம் எஸ் நாகராஜன் அவர்களின் நாகஸ்வர இசை, முள்ளன்றம் எம் எம் வெங்கடேசன் அவர்கள் தமிழ். இந்நிகழ்ச்சி 102.3 விவத் பாரதி தமிழ் அலைவரிசைகளிலும் இடம்பெறும். 9:00 இசைப்பட்டகம் நிகழ்ச்சியில் குன்னம்குடி ஆர் வைத்தியநாதன் அவர்களின் வயலின் இசை, சேர்தலியார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கடம், மாயவரம் டி எஸ் ராஜாராம் அவர்கள் மூர்சிங். 11:30 மல்லேபூ தண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் கே டி சிடி எய்டட் ஆரம்பப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. 1:10 இசைமலரில் ராஜேஸ்வரி சங்கர் அவர்களின் பாட்டு, பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்களின் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். மாலை 5:00 அரங்கேசி நிகழ்ச்சியில் அர்ஜுன் சாம்பசிவன் அவர்களின் கீபோர்டு இசை, பி வி வி ஸ்ரீலக்ஷ்மி வெங்கட்ரமணி அவர்களின் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 7:10 ஓய்வு பெற்ற கல்லூரி இணை பேராசிரியர் ரவி அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன். இதுவரை நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது டெல்லி அஞ்சல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்கள் கேட்டு ரசிக்கலாம் திரைகானம். நிகழ்ச்சியின் துவக்கமாக சிட்டிசன் படத்திற்காக வசுந்தரா தாஸ் பாடியுள்ள பாடல்.

அலைப்பாய்தை படத்திற்காக சாதனா சர்கம் ஸ்ரீனிவாஸ் பாடியுள்ள பாடலை கேட்டு ரசித்தீர்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பீமா படத்திற்காக ஆர் பிரசன்னா ஹரிஹரன் மகதி பாடியுள்ள பாடல்.

ஃப்ரெண்ட்ஸ் படத்திற்காக ஹரிஹரன் பவதாரணி பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியின் நிறைவாக வெண்ணிலா கபடி குழு படத்திற்காக சின்மயி கார்த்திக் பாடி உள்ள பாடல்

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திரைகானம். நேரம் 7:50. ஆகாஷ்வாணி 100.1 MHz FM கோல்ட்.
1: செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில், சென்னையில் உள்ள இந்திய ராணுவ அதிகாரிகள் பயிற்சி அகாடமியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் ஆற்றிய உரை, ஆசிரியர் தினம் குறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. முதலில் சென்னையில் உள்ள இந்திய ராணுவ அதிகாரிகள் பயிற்சி அகாடமியின் பரமேஸ்வரன் அணிவகுப்பு மைதானத்தில் இளம் அதிகாரிகள் பயிற்சியை நிறைவு செய்து பணியில் இணைந்தனர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றினார் இந்திய கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன். அவர் பேசுகையில்,
2: ஆபீசர் கேடட்ஸ், திஸ் மார்னிங் மார்க்ஸ் தி கல்மினேஷன் ஆஃப் யுவர் ட்ரெய்னிங் ஜர்னி அட் திஸ் ரிமார்க்கபிள் அகாடமி அண்ட் தி பிகினிங் ஆஃப் எ ஃபார் கிரேட்டர் அண்ட் மோர் கான்சிக்வென்ஷியல் ஒன், தி ஜர்னி ஆஃப் லீடர்ஷிப். It is perhaps apt that this transition is happening at a very special place, the Parameshwaran Drill Square. Major Ramaswamy Parameshwaran Paramveer Chakra, a proud and courageous alumnus of the OTA, exemplified the highest traditions of this academy. Mortally wounded during Operation Pavan 1987, he continued to lead and inspire his men to fight on right to his last breath. The example of this brave son of India provides living meaning to your honor code and to the academy's motto, serve with honor. Commissioned into the Indian Navy in the same year, 1987, the battlefield that I entered as a young officer is significantly different from the one you will see today and in the future, because warfare has transformed dramatically. Weapons strike farther and with astonishing precision. Sensors see clearer and deeper. Operations unfold quicker and simultaneously across many domains. And combat is shaped by technologies of previously unimagined sophistication, capability, and versatility. And yet, after nearly 4 decades in uniform, one conviction has grown even stronger in me, that the character of warfare may have changed in many ways, but fundamentally, war still remains a profoundly human endeavor. Combat

0: operations may see new weapons being used across new domains, but their outcomes shall continue to be determined by the men and women who fight, lead, inspire, persist, and persevere. Officer Cadets, you have trained very hard to reach this parade ground. You have endured successfully a training curriculum of exacting discipline, physical hardship, mental pressure, performance uncertainty, and self-doubt. But your real training actually begins today. The academy has taught you what it means to become officers. Your units will teach you how to become commanders. But only experience, challenge, adversity, and your own character will determine what kind of leaders you become. You will do well to remember this. Your rank may give you authority. Your character will give you credibility, but only your leadership will earn you loyalty. Never confuse the three. You will wear stars on your shoulders, but the men and women you command will look well beyond these stars.
1: ஆசிரியர் தினம் குறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
2: உயர்கல்வியின் உச்சமாக கருதப்படுவது டாக்டர் பட்டம் எனப்படும் முனைவர் பட்டம்தான். முனைவர் பட்ட ஆராய்ச்சியாளர்களுக்கு மூத்த பேராசிரியர்கள் வழிகாட்டியாக இருந்து செயல்படுகின்றனர். ஒருவர் முனைவர் பட்டம் பெற குறைந்தது 3 முதல் 6 ஆண்டுகள் வரை ஆகிறது. இத்தகு சிறப்பு வாய்ந்த முனைவர் பட்ட ஆராய்ச்சி மேற்கொண்ட 86 பேருக்கு வழிகாட்டியாக இருந்து சாதனை படைத்துள்ளார் சேலம் பெரியார் பல்கலைக்கழக முன்னாள் பதிவாளர் பேராசிரியர் சேது குணசேகரன். இயற்பியல் பேராசிரியரான இவர் 86 பேருக்கு வழிகாட்டியாக இருந்ததுடன் தற்போது மேலும் 8 பேர் முனைவர் பட்ட ஆய்வை மேற்கொள்ள வழிநடத்தி வருகிறார்.
3: இன்றைய ஆராய்ச்சியாளர்கள் எதிக்ஸோடு நீங்கள் மாணவர்களை வழிகாட்டணும், நம்பர் 1. 2வது, அவங்க ஆராய்ச்சியுடைய வெளிப்பாடுகளே அவுட்புட்டு அதை வந்து ஒரு பேட்டண்ட்டாக வந்து கிராண்ட் பண்ணுற மாதிரி கொண்டு வரணும். காப்புரிமை வாங்கி கொடுத்து அதன் மூலமாக ரெவன்யூ ஜென்ரேஷன் கமர்ஷியலைசேஷன் நம்ம கொண்டு வந்தீங்கன்னா அவங்களுடைய ஆராய்ச்சியுடைய வெளிப்பாடு சமூகத்துக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும்.
2: உயர்கல்வியின் உச்சமான முனைவர் பட்ட ஆராய்ச்சியை மேற்கொள்ள மத்திய அரசு எண்ணற்ற பல்வேறு வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறது. கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் ஆசிரியராக பணியாற்ற முனைவர் பட்டம் அவசியம் என்பதால் எதிர்கால ஆசிரியர்களாக நினைப்பவர்கள் மத்திய அரசின் பல்வேறு நிதி நல்கை வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிறார் பேராசிரியர் சேது குணசேகரன்.
3: ஆராய்ச்சியை மேம்படுத்த வேண்டி ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், அந்த அடிப்படையில் ஆராய்ச்சியாளருக்கு ஃபண்டட் ப்ராஜெக்ட் வந்து கொடுக்குறாங்க. 50 லட்சம், 1 கோடி, ஈவன் 2 கோடி, இன்னும் சொல்ல போனால் ஃபிஸ்ட்டு டிஎஸ்டி அந்த கான்செப்டில் வந்து 10 கோடிகளோடு தராங்க. ஆக்சுவலாக
2: அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படித்தது மட்டுமல்ல, இளநிலை இயற்பியல் பாடத்தையும் தமிழ் வழியில் பயின்ற பேராசிரியர் சேது குணசேகரன் அண்ணா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டமும் சென்னை பல்கலைக்கழகத்தில் மதிப்புறு முனைவர் பட்டமும் பெற்ற சாதனையாளராக உள்ளார். மாணவ மாணவியரின் 2வது பெற்றோராக கருதப்படும் ஆசிரியர்கள் அர்ப்பணிப்புடன் செயல்படும் போது சிறப்பான சிந்தனை மிக்க சமூகம் கட்டமைக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.
1: திண்டுக்கல்லில் பொதுமக்களின் வசதிக்காக அரசு விடுமுறை தினங்கள் தவிர்த்து வாரத்தின் அனைத்து நாட்களும் செயல்படும் புதிய ஆதார் சேவை மையம் திறக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
4: திண்டுக்கல்லில் பொதுமக்களுக்கு விரைவான மற்றும் தடையற்ற சேவைகளை வழங்கும் வகையில் இந்திய அரசின் மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் இந்திய தனித்துவ அடையாள ஆணைய அமைப்பின் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே புதிதாக அமைக்கப்பட்ட ஆதார் சேவை மையத்தை மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெயபாரதி திறந்து வைத்தார். இந்த மையத்தில் புதிய ஆதார் பதிவு, ஆவணங்கள் புதுப்பித்தல் மற்றும் பெயர், முகவரி, பாலினம், பிறந்த தேதி, கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி போன்ற விவரங்களில் திருத்தம் செய்யவும், மேலும் புகைப்படம், கைரேகை மற்றும் விழித்திரை உள்ளிட்ட பயோமெட்ரிக் விவரங்களை மீண்டும் பதிவேற்றம் செய்யும் வசதியும் இங்குள்ளது. அரசு விடுமுறை தினத்தை தவிர்த்து வாரத்தின் 7 நாட்களும் இந்த மையம் செயல்படும் என்பது இதன் சிறப்பம்சமாகும். மேலும் மாற்றுத்திறனாளிகள் எளிதில் சென்று வர சாய்தள வசதியும் ஏற்படுத்தியுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே திண்டுக்கல் மாவட்ட பொதுமக்கள் இந்த சேவை மையத்தினை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு இந்திய தனித்துவ அடையாள ஆணைய அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர்.
5: பயோமெட்ரிக்கு நம்ம 125 ரூபாயும், புதுப்பிக்கிறதுக்கான டெமோகிராபிக் அப்டேட் சொல்லக்கூடிய அந்த அப்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 75 ரூபாயும், புதிதா ஆதார் எடுக்கிறதுக்கு இலவசமாகவும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சிறப்பம்சமா நம்மளோட ஆதார் சேவை மையத்துல கிரிவன்ஸ், அதாவது

0: குறைகளோட இருக்கிறவங்க இங்கே வந்து கிரீவன்ஸ் வந்து கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எடுத்து நமக்கு வந்து சீக்கிரமா அதை சரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்.
1: இந்த புதிய ஆதார் சேவை மையம் மூலம் பொதுமக்கள் தங்களது ஆதார் சார்ந்த அனைத்து தேவைகளையும் ஒரே இடத்தில் எளிதாக பெற முடியும்.
2: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இளைய தலைமுறையினரை உருவாக்குவதற்கான பணிகளை ஆசிரியர்கள் கூடுதல் முனைப்புடன் மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் பலன்கள் உரிய நேரத்தில் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுவதாக மத்திய வேளாண் அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. தன்னலமற்ற தேச பக்தரான வ.உ. சிதம்பரனாரின் வீரத்தையும் தியாகத்தையும் போற்றுவோம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் எதிர்காலமாக விளங்கும் குழந்தைகளின் கல்வி, பாதுகாப்பு, முன்னேற்றம் போன்றவற்றை உறுதி செய்வதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது இந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்தி அறிக்கைகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே சர் ஃபிரோசி.

0: நேரம் 8:10, ஆகாஷ்வாணி 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை.
1: வேப்பமர உச்சியில் நின்று நாடகம் எழுதியவர் கோவை அனுராதா அவர்கள். பங்கேற்போர் ஏ கலைப்பித்தன், வி கோவிந்தராஜன், டி சாந்தி, ஏ எம் ஜெயந்தி, டாக்டர் வி கல்யாணராமன், வி அன்பரசு, எஸ் டி எஸ் திருமலை ஆகியோர். அமைப்பில் உதவி ப. ராஜேஸ்வரன். அமைப்பு எம் கே சந்தியஸ்ரீ.

0: அம்மா மாங்காடு காமாட்சி எல்லாரும் நல்லா இருக்கணுமா? இவர் எங்க பூஜை வேலைக்கு வந்து கற்பூரம் எடுத்துக்க வேண்டாமா? எங்க எங்க எங்க இருக்கீங்க?
1: என்ன மரகதா பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தேன்.
0: இந்தாங்க சாமியை கும்பிட்டுக்கங்க. தினமும் அரை மணி நேரம் விழுந்து விழுந்து பேப்பர் படிக்கிறீங்க, உங்களுக்கு இடுப்பு வலிதான் மிச்சம். நீங்க என்ன இந்த சமுதாயத்தை திருத்தவா போறீங்க?
1: ஏய் லூசு, பேப்பர் படிக்கிறது சமுதாயத்தை திருத்த இல்ல, நாட்டு நடப்ப தெரிஞ்சுக்க. அதுவும் இல்லாம நான் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாதானே வேலை பார்க்க முடியும்.
0: என்னமோ போங்க, காலையில எழுந்த உடனே பேப்பரை பார்த்தாலே கொல கொள்ளேன்னு வயித்த கலக்குது.
1: என்ன பண்றது மரகதா, ஜனத்தொகை பெருகி போச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி குத்தங்களோட எண்ணிக்கையும் பெருகுது. ஆனா பேப்பர்காரன் வியாபாரத்துக்காக கொலைய முதல் பக்கத்துல போட்டுட்டு நல்ல விஷயங்களை கடைசி பக்கத்துல போட்டுறான்.
0: அதனாலதான் நான் பேப்பர் படிக்கிறதையே நிறுத்திட்டேன்.
1: தப்பு மரகதா, ஒவ்வொரு குடும்ப தலைவிகளும் கண்டிப்பா தினசரி பேப்பரை படிக்கணும். அப்பதான் புதுசு புதுசா ஏமாத்துறவங்க எப்படி எல்லாம் வராங்கன்னு தெரிஞ்சுகிட்டு ஜாக்கிரதையா இருக்க முடியும். ஆமா, நானும் தினமும் உனக்கு சொல்றேன், இந்த உங்களைத்தானே உங்களைத்தானேன்னு கூப்பிடாதேன்னு. வீட்டுல நான் ஒத்தந்தானே இருக்கேன், பேரை சொல்லி
0: கூப்பிடலாம். ஒரு குழந்தை குட்டி இருந்தாலும் எனக்கு பொழுது போகும்.
1: இங்க பாரு, உனக்கு என்ன அப்படி வயசாயிடுச்சு, கண்டிப்பா நமக்கும் குழந்தை பிறக்கும். நம்ம ஜோசியர் சொல்லிருக்காரு.
0: ஆமாமா சொன்னாரு, அந்த ஜோசியர் 4 வருஷமா தான் சொல்றாரு, அவருக்கு தான் 3 குழந்தை பிறந்திருக்கு. நமக்கு பிறக்கிற வழிய காணும்.
1: இங்க பாரு, டியூட்டிக்கு புறப்படும் போது புலம்பி மூட விட்டாக்காத.
0: நீங்க ஸ்டேஷன் போயிட்டா நான் தனியா இத்தனை பெரிய வீட்டுல எப்படிங்க இருக்கிறது?
1: இது நீயா தேடிக்கிட்டது, நான் சிங்கிள்.

0: பெட்ரூம் போறோம்னு சொன்னேன், நீதான் ட்ரிபிள் பெட்ரூம் வேணும் அப்படின்னு கேட்ட. இப்போ பெருக்க முடியல, முழுக முடியல, நடக்க முடியலன்னு புலம்புற. மரகதம் கஷ்டமோ சுகமோ வெளியே இருந்து வர்றதில்ல, நாமேதான் ஏற்படுத்திக்கிறோம். அப்புறம் ஒரு சந்தோஷமான விஷயம், எனக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சிருக்கு, அதனால புது இடத்துல உனக்கு பொழுது நல்லா போகும்.
1: அப்படியா? இத நீங்க சொல்லவே இல்லையே. ஆமா, எந்த ஊருங்க? மதுரையா திருச்சியா? மதுரை மீனாட்சி, திருச்சி மலைக்கோட்டைன்னு போனா ஜாலியா இருக்குங்க. எப்பங்க போறோம்?
0: ரெண்டும் இல்ல, முட்டாள்பட்டி, பட்டிக்காடு. ஆனா செழிப்பான கிராமமா.
1: என்னது முட்டாள்பட்டியா? பேரே வினோதமா இருக்கு.
0: பேரை கேட்டு அசந்துட்டியே, நான் எதுக்காக அங்க போறேன்னு தெரிஞ்சா நீ ஆடி போயிடுவே. ஆடி
1: ஏன்? ஏதாவது புடிக்க முடியாத கொலைகேசா?
0: இல்ல, பேய் புடிக்க.
1: என்ன வளர்றீங்க நீங்க? என்ன பாலக்காட்டு மாந்திரிகனா? பேய் ஓட்ட விளையாடாதீங்க.
0: அட, விளையாட்டு இல்ல மரகதான், நெசமா தான் சொல்றேன். அந்த முட்டாள்பட்டியில தினமும் ராத்திரியானா ஒரு பேய் வந்து எல்லாரும் தூக்கத்தையும் கெடுக்குதான். ஜனங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் இல்லாம சீட்டு கம்பெனி ஒண்ணு இருந்து திவால் ஆயிடுச்சான். அத பத்தியும் விசாரிக்கணுமா? ஐஜியே என்ன பர்சனலா கூப்பிட்டு இந்த கேஸ நீ தான் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு.
1: ஏங்க, நானும் கண்டிப்பா வரணுமா? பேய்னா எனக்கு ரொம்ப பயங்க.
0: நான் மட்டும் என்ன, பேய எடுத்து மடியில வச்சு கொஞ்சவா போறேன். தைரியம் புருஷ லட்சணம். ராமன் இருக்குமிடம் சீதைக்கு அயோத்தி. நீ வா, அச்சம் என்பது மடமையடான்னு பாடிட்டு போயிடும்.
1: இதுல ஒண்ணு குறைச்சல.
2: ஹலோ, முட்டாள்பட்டி போலீஸ் ஸ்டேஷன், கான்ஸ்டபிள் மன்னாசாமி தான் பேசுறேன். என்ன கம்ப்ளைண்ட்?
3: ஐயோ, எனது பேய பாத்தீங்களா? எப்ப சார்? ராத்திரி 1:40 எங்க சார்?
4: ஐயோ, கையெல்லாம் நடுங்குதே. எங்க ஸ்டேஷனுக்கு அடுத்த தெருவாச்சே. ஐயோ தேவடா, பக்கத்து தெருக்கு வரைக்கும் வந்த பேய் ஸ்டேஷனுக்கு வர எத்தனை நேரம் ஆகும்? ஐயோ, நைட் டியூட்டி வாங்கினது தப்பா போச்சே.
3: சார், நீங்க ஒண்ணு பண்ணுங்க, காலையில வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. ஆமா, எனது நான் வரணுமா?
4: இப்ப நாங்க வந்து என்ன சார் பண்ண போறேன்? அது பொம்பளை பேயா ஆம்பளை பேயான்னே தெரியல.
3: பொம்பளை பேயா இருந்தா
4: நைட்ல புடிச்சு ஸ்டேஷன்ல வைக்க கூடாது சார்.
3: சட்டம்.
4: நீங்க காலையில வாங்க சார். இப்ப போனை வச்சிருங்க. இது சரிப்பட்டு வராது. முதல்ல அந்த புது இன்ஸ்பெக்டர் வந்த உடனே ஒரு கால் கடிதாசி எழுதி கொடுத்துட்டு கிளம்ப வேண்டியதுதான். என்னடா உத்தியோகம், பேய புடிக்கிற உத்தியோகம்.
0: சார்,
3: யாரு?
0: நான் தான் சார். இந்த பேய
3: பேய பார்த்தேன்னு சொல்ல வந்தீங்களா
4: சார்? நீங்களே சொல்லுங்க சார். ஒரு கொலை, கொல்ல, ரேப் கேஸ், ஒரு மாமியார் மருமக சண்டை, இதுகளை கூட பஞ்சாயத்து பண்ணிடலாம் சார். பேய பிடிக்கிறது ஆகிற வேலையா? இத பிடிக்க யாரோ சூராதி சூற சென்னையில இருந்து வர போறாரா? நான் அவருக்கு உதவி செய்யணுமா? நீங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கறனாலும் காலையில வந்து கொடுங்க. புது இன்ஸ்பெக்டர் வருவாரு, என்ன கிழிக்க போறாருன்னு பாக்கலாம். இப்ப கிளம்புங்க. பக்கத்து தெருல வந்த பேய் இங்க வந்துட போகுது. நான் கொஞ்சம் ஸ்டேஷன் கதவை மூடிக்கிறேன்.
0: உங்க பேர் என்ன சார்?
4: என் பேரை கேக்க நீங்க யாரு?
0: புதுசா ஜாயின் பண்ண வந்த இன்ஸ்பெக்டர் வரதராஜன்
3: சார். எஸ் சார். சார் உட்காருங்க சார். ஐயா டீ வாங்கிட்டு வரட்டும் ஐயா?
0: ஐயோ, இப்ப எதுக்கு அழறீங்க?
4: இல்ல, ஒரு ஆர்வத்துல டீ வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். டீ கடை பக்கத்து தெருலதான் இருக்கு சார். அங்கதான் அந்த பேய்.
0: மிஸ்டர் மன்னார்சாமி, முதல்ல இப்படி பயப்படுறத நிறுத்துங்க
3: சார். என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் சார்?
0: அதான் உங்க நெஞ்சில மாட்டி இருக்கிற பேஜ் சொல்லுத. பயப்படாம ஸ்டெடியா நில்லுங்க
3: சார். நீங்க காலையிலதான் ஜாயின் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன் சார்.
0: காலையில வந்தா பேய பாக்க முடியாத? அதுதான், ஊருக்கு வந்த உடனே ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன்
3: சார். இந்தாங்க சார்.
0: என்னது லெட்டர்?
3: பார்த்தா நீங்க ரொம்ப நல்லாரா தெரியுறீங்க.
4: பெரிய மனசு பண்ணி எப்படியாவது என்ன வேற ஸ்டேஷனுக்கு மாத்தி விட்டுருங்க சார். எனக்கு இன்னும் ஒரு தபா கூட கல்யாணம் ஆகல சார்.
3: என்ன சார் இப்படி சிரிக்கிறீங்க?
0: உனக்கு கல்யாணம் ஆகலையேன்னு வருத்தம், எனக்கு குழந்தை பிறக்கலையேன்னு வருத்தம், குழந்தை பிறந்தவனுக்கு குழந்தை படிக்கிறதுக்கு நல்ல ஸ்கூல் கிடைக்கலையேன்னு வருத்தம், படிப்பு முடிச்சு வந்தா வேலை கிடைக்கலையேன்னு வருத்தம், அப்புறம் கல்யாணம் ஆகலையேன்னு வருத்தம். இப்படி எல்லா மனுஷனுக்கும் வருத்தம் இருந்துகிட்டேதான் இருக்கும். அதெல்லாம் பொருட்படுத்தாம டியூட்டி பாக்குறவன் தான் நல்ல போலீஸ்காரன்.
4: சரி சார், நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் சார். ஆனா இந்த பேய், பேய் எப்படி சார் அந்த பேய்க்கு பயப்படாம இருக்க முடியும்? அடிச்சா ரத்தம் கக்கி சாகணுமே சார்.
0: நீங்க ஏதாவது பேய் அடிச்சு யாராவது ரத்தம் கக்கி சாகறத நேர்ல பாத்திருக்கீங்களா?
3: இல்லையே சார்.
0: அப்ப தைரியமா இருங்க.
3: ஐயா, உங்களுக்கு பேய்னா அப்ப பயமே கிடையாதா?
0: இல்ல.
3: எப்படி சார் உங்களுக்கு இவ்வளவு தைரியம் வந்துச்சு?
0: எங்க அம்மா சின்ன வயசு என்ன தொட்டில போட்டு தாளாட்டும் போது பட்டுக்கோட்டையார் பாட்டை தான் பாடுவாங்க.
3: அது என்ன பாட்டு சார்?
0: வேப்பமர உச்சியில் நின்னு பேயொன்னு ஆடுதுன்னு விளையாட போகும்போது.

0: பாடாதேன் அப்படின்னு பாடுவாங்க.
1: சார் நல்லா பாடுறீங்க சார், இந்த பாட்டை கேட்டதும் எனக்கே வீரம் வந்துருச்சு சார்.
0: அப்ப தைரியமா பக்கத்து தெருவுக்கு போய் டீ வாங்கிட்டு வாங்க.
1: அது இல்ல சார், நீங்களும் கூட வந்தீங்கன்னா அப்படியே பேயும் புடிச்சு டீயும் குடிச்ச மாதிரி.

0: அப்படியா? சரி கிளம்ப போலாம்.
1: சார் சார் சார் சார், அங்க பேய் சார், பேய்.
0: எங்க எங்க?
1: அங்க அங்க கேக்க இருந்த மேக்க மின்னல் வேகத்துல வெள்ளையா ஒரு உருவ போச்சு சார்.
0: வந்துட்டீங்களா?
2: இப்பதாங்க எனக்கு உயிரே வந்தது.
0: நான் தான் உன் உயிர்னு சொல்றியே, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மரகதா.
2: ஐயே, புது ஊர்ல கொண்டு வந்து விட்டுட்டு நைட் டியூட்டின்னு போயிட்டீங்களே, எனக்கு எவ்வளவு பயமா இருந்தது.

0: அடிச்ச காத்துல முகம் இப்படி வெளுத்து போச்சு.
1: என்னவோங்க இப்படி ராவு பகலா நாயா பேயா உழைக்கிறீங்க? இதுக்கு ஒரு ஏசி ப்ரமோஷன் கிடைச்சா நல்லா இருக்குங்க.
0: ஏய், வாங்குற சம்பளத்துக்கு தான் வேலை செய்யறேன், வரப்போற ப்ரமோஷனுக்கு இல்ல. நான் என்ன அந்த இன்ஸ்பெக்டர் கந்தசாமியா ப்ரமோஷனுக்கு பேயா அலையறதுக்கு?
1: நிறுத்துங்க நிறுத்துங்க. ஆமா, நம்ம அறியாமலேயே நம்ம பேச்சுல பேய் பேய்னு வருதுங்க.
0: ஆமால்ல
2: ஐயா? ஐயா
0: என்ன பண்ணார் சாமி, என்ன விஷயம்?
2: உடம்புக்கு நல்லதுன்னு ஒரு சீப்பு பழம் வாங்கிட்டு வந்தாங்க.
0: என்ன பழம்?
2: பேயம்பழம்.
1: ஐயோ, பழத்துல கூட பேயா? இதுல என்னவோ இருக்குங்க.
0: ஒண்ணு இல்ல, பேசாம இரு. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயும்பாங்க. ஐயோ, எனக்கே அப்படி பேச்சு வருதே.
1: இருங்க இருங்க, திருநூர் வச்சுடுறேன், எங்க அப்பா கொடுத்தாரு. இத வச்சுக்கிட்டா பேய் பிசாஸ் அண்டாதான்.
2: ஆமாமா, எனக்கும் கொஞ்சம் திருநூறு கொடுங்கம்மா.
1: இந்தாப்பா. ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா?
2: ஒரு தபா கூட அவளம்மா, எங்க அம்மா வலை போட்டு பொண்ணை தேடிக்கிட்டு இருக்காங்க. நல்ல மகாலட்சுமியா வரணுமே, பேயா வந்து குடும்பத்தை கலைச்சிட கூடாது பாருங்க.
0: ஒரு போறோம், இனிமே யாரும் அந்த வார்த்தையே சொல்லப்படாது. மரகதான், இவரு கான்ஸ்டபிள் மன்னார்சாமி, நல்ல மனுஷன். என்ன கொஞ்சம் அதுன்னா பயம்.
1: சரி சரி, அதுனா யாருக்குதான் பயம் இல்லங்க. மன்னார்சாமி, காபி சாப்பிடுறீங்களா?
2: ஐயா நைட்டே சொன்னாருங்கம்மா, எங்க வீட்டுல அம்மா பில்டர் காபி நல்லா போடும்னு. குடுங்கம்மா.
0: இப்படித்தான் என் மச்சான் ஒருத்தன் இருந்தா, பில்டர் காபின்னா பேயா அலைவான்.
2: ஐயா எனக்கு காபியே வேணாம், ஆள விடுங்க.
0: என்ன மன்னார்சாமி, மல்லிகான்னு ஒரு பொண்ணு கம்பளைண்ட் கொடுத்திருக்காங்களே, அவங்க சீட்டு சின்னப்பனோட பொண்டாட்டியா?
2: ஆமாயா, அவ புருஷன் சின்னப்பன் ஒழுங்காதான் சீட்டு புடிச்சான். எல்லாம் 5000 10000 பெரிய பெரிய சீட்டு எடுத்தவங்க மாதத்தவணைய சரியா கட்டாம போனதுனால மத்தவங்களுக்கு சின்னப்பனால பணம் தர முடியல. எல்லாரும் பணத்தை கேட்டு நெருக்கடி பண்ணதுனால மனசு உடஞ்சு போய் பாவம் தற்கொலை பண்ணிக்கிட்டான். இந்த பொம்பளையும் ரொம்ப பாவம் சார். எடுத்தவங்க பணத்தை திருப்பி தர மாதிரி ஏதாவது வழி பண்ணுங்க ஐயா. நான் மத்தவங்களுக்கு பணத்தை செட்டில் பண்ணி புருஷனுக்கு ஏற்பட்ட கெட்ட பேரை போக்குவேன்னு பேயா அலையுதுங்க.
0: சரி, அந்த அம்மா வர சொன்னியா?
2: சொல்லிட்டேங்க, இப்ப வந்துருவாங்க.
0: ஆமா, இந்த கிராமத்துக்கு ஏன் முட்டாள் பட்டின்னு பேர் வச்சிருக்காங்க?
2: முனுசாமின்னு ஒருத்தர் இருந்தாருங்க, இந்த கிராமத்துல பாதி நிலம் அவருது. அவரு பேசும் போதெல்லாம் நான் ஒரு முட்டாள் படிக்காதவன் அப்படின்னு அவரே சொல்லிக்குவாரு. ஆனா இந்த கிராமத்துல யாரும் படிக்காதவங்க இருக்க கூடாதுன்னு தன்னோட சொத்தை எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டாருங்க. முட்டாள் முனுசாமின்னு செல்லமா அவரு அவரே கூப்பிட்டுக்குவாரு. எல்லாரையும் அப்படித்தான் கூப்பிட சொல்லுவாரு. அப்படியே பழகி இந்த கிராமம் முட்டாள் பட்டின்னு ஆயிடுச்சு. ஆனா இந்த கிராமத்துல எருமை கூட இங்கிலீஷ்ல ரைம் சொல்லுங்க.
0: என்னையா சொல்ற?
2: இல்ல, அப்படி எல்லாரும் படிச்சவங்க அதுக்காக சொன்ன.
3: ஐயா ஐயா, உள்ள வரலாங்களா?
0: யாருமானே
2: சார், இவங்கதான் சின்னப்பன் சமோசா சம்சார மல்லிகா சார்.
0: ஓ, உங்க புகார் கடி தான் படிச்சேன். ஆமா, உங்க புருஷன் உண்மையிலேயே யோகியமா சீட்டு நடத்தினாரா?
3: ஆமாங்க ஐயா, இந்த ஊர்ல கமலநாதன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரும் அவரு கூட்டாளிங்க 4 பேரும் சேர்ந்து பணத்தை எடுத்துட்டு கட்டாம போயிட்டாங்க சார். எங்க கிட்ட இருந்த நோட்டையும் புடுங்கிக்கிட்டு எங்களை ஏமாத்திட்டாங்க. எங்க கிட்ட எந்த ஆதாரமும் இல்லாததுனால எங்க புருஷனால ஒண்ணும் பண்ண முடியலங்க. மத்தவங்களோட நெருக்கடி தாங்காம தற்கொலை பண்ணிக்கிட்டாருங்க. ஐயா, எப்படியாவது நீங்க தான் பெரிய மனசு பண்ணி அந்த கமலநாதன் கூட்டாளிங்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி தந்தீங்கன்னா நான் அதை எல்லாருக்கும் கொடுத்துருவேங்க.
4: கமலே கமலாட்ச வல்லபே தோம் கருண், வாங்கோ வாங்கோ வாங்கோ கமலநாதன். ஆமா, என்ன கோவில் பக்கமே வர்றது இல்லையே, வெளியூர் போயிட்டாலோ?
5: அது இல்ல சாமி, இந்த பேய் பயம் தான் மனுஷன போட்டு வாட்டி எடுக்குது. பேய் இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணவும் முடியாது, ஏன்னா மாட்டிக்கிட்டா ரத்தம் கக்கி சாக வேண்டியதுதான். அதுதான் வெளியே வர்றதே இல்ல.
4: ஓஹோ, ஆமாமா, நான் கூட கேள்விப்பட்டேன், பேய் ராத்திரி தான் வர்றதான். ஆமா, நீங்க பகல்ல கோவிலுக்கு வர வேண்டியதுதானே, என்ன பயம்?
5: வரப்பைக்கு ராத்திரி என்ன பகல் என்ன? அந்த ஆவி சின்னப்பனோட ஆவிதான்னு ஜனங்க பேசிக்கிறாங்க.
4: இருந்துட்டு போட்டுமே, சின்னப்பனோட ஆவியா இருந்தா என்ன, அதுல என்ன உங்களுக்கு என்ன பயம் வேண்டி கிடக்கு?
5: அது அது அது பணத்தாசையில வாங்கின பணத்தை இல்லன்னு சொல்லிட்டேன். அவன் இப்படி தற்கொலை பண்ணிக்குவான்னு தெரிஞ்சா அப்படி செஞ்சிருக்க மாட்டேன். இப்ப என்ன பண்றது சாமி, எனக்கும் எங்க கூட்டாளிகளுக்கும் பயமா இருக்கு.
4: பகவானே, சரி ஆமா, இப்ப வந்திருக்கிற ஆவி சின்னப்பனோடது அப்படின்னு நீங்க எப்படி இவ்வளவு தீர்மானமா சொல்றீங்க?
5: எங்க கூட்டாளி துரசாமி வீட்டுக்கு நேத்து ராத்திரி நடுஜாமத்துல 12 மணிக்கு ஆவி வந்துதான். சீட்டு போனோம் சீட்டு போனோம் அப்படின்னு சத்தம் கேட்டுதான்.
4: ஓஹோ,
5: குடும்பமே அரண்டு போய் எழுந்துச்சு பார்த்தா இன்னமும் வெள்ளையா ஓடுதான். நல்லா தேடி பார்த்தா யாரையும் காணோம்னு சொல்றான்.

0: ராத்திரி பூரா அவங்க யாரும் தூங்கவே இல்லையா.
1: என்னடா ரொம்ப பாவம். சரி இப்ப அதுக்கு நான் என்ன பண்ணுவோம் நீங்க நினைக்கிறேன் கமல்நாதன்? இந்த பாருங்க, நேக்கு இந்த பேய ஓட்டுற பழக்கம் எல்லாம் இல்ல.
0: இந்த காளியாத்தா சக்தி உள்ள சாமின்னு சொல்றீங்க, ஏதாவது பரிகார ஓமம் வளர்த்தி அந்த பேய் பயத்தை போக்க முடியாதா?
1: கமல்நாதன் கமல்நாதன், நீங்களே சின்ன பொண்ணோட பணத்தை தராம ஏமாத்திட்டதா சொல்றேன். அப்புறம் பரிகாரம் செஞ்சா இந்த அம்பாள் ஒத்துப்பாள் நீங்க நினைச்சுக்கிறீங்களா? கண்டிப்பா மாட்டா. சின்னப்பர் செத்து போனா என்ன? அதான் ஆம்படையா இருக்காளே, அவகிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க, கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துடுங்க, பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். அதை விட்டுட்டு பரிகாரம் அது இதுன்னு எதுக்கு இப்படி வெட்டியா பணத்தை செலவு பண்றேன் விஷ்ணு மாதிரி?
0: இல்ல நாங்க பணத்தை ஏமாத்திட்டோம், அதனாலதான் அந்த சின்னப்ப தற்கொலை பண்ணிக்கிட்டோம்.
1: ஐயோ,
0: இப்ப போய் பணம் கொடுத்தாலும் தற்கொலைக்கு தூண்டி விட்டவங்கன்னு அவங்க பொண்டாட்டி கேஸ் போட்டா என்ன பண்றது? வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் மும்முரமா இந்த விஷயத்துல இறங்கி இருக்காரு.
1: அப்ப சிக்கல் தான். இருந்தாலும் இந்த விஷயத்துல உங்களுக்கு அம்பாள் கண்டிப்பா ஒத்தாசை பண்ண மாட்டா. ஏன்னா அவன் நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் மட்டும்தான் அருள் வாழிக்கிறவா. தெரிஞ்சு செஞ்சாலும் சரி தெரியாம செஞ்சாலும் சரி தப்பு தப்பு தானே, தண்டனைய நீங்க ஏத்துக்க வேண்டியதுதான். என்ன நீங்களே போய் சரண்டரானா தண்டனை கொஞ்சம் குறையலாம்.
0: உங்களை நம்பி வந்த சாமி.
1: என்னன்னு வேண்டாம், அந்த காளிய நம்புங்க. வேணும்னா உங்க பிரச்சனைய சுமூகமா தீர்த்து வையி அப்படின்னு ஒரு அர்ச்சனை வேணா பண்றேன். நீங்க பணத்தை கொடுத்து அந்த மல்லிகா கால அம்பாளா நினைச்சு விழுங்கோ, நல்ல வழி பிறக்கும்.
0: சரி சாமி, சரி சரி அர்ச்சனை பண்ணுங்க. அம்மா அம்மா அம்மா அம்மா,
2: யாரு?
0: நான் தான் கமல்நாதம்மா. மல்லிகாமா, கதவு தரங்கம்மா.
2: ஓஹோ, நீங்களா? வாங்க. ஏங்க, ஊருக்குள்ள ஒழுங்கா சீட்டு நடத்திக்கிட்டு இருந்த என் புருஷனா அநியாயமா ஏமாத்தி கொன்னுட்டீங்க, இன்னி என்ன பாக்கி வச்சிருக்கீங்க?
0: அம்மா மல்லிகாமா, முதல்ல என்ன மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா.
2: எதுக்கு?
0: நாங்க கொஞ்ச நாள் கழிச்சு பணத்தை தந்துடலாம்னு இருந்தோம், அதுக்குள்ள உங்க புருஷன் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. இத நாங்க எதிர்பார்க்கவே இல்லம்மா.
2: அவரு மானசங்க, மத்தவங்க வந்து பணம் கேட்டு திட்டும் போது அப்படியே அவரு கூணி குறிய போயிட்டாருங்க, அதுதான் போய் சேர்ந்துட்டாரு. சரி இப்ப எதுக்கு வந்தீங்க? புருஷன் இல்லாத வீட்டுல வேற ஆள் வந்தா ஊர்ல தப்பா பேச மாட்டாங்க?
0: அம்மாமா, தாயே உங்ககிட்ட யாருமா வாலாட்ட முடியும். உன் புருஷன் பேயா வந்து சுத்திக்கிட்டு இருக்கார, ஊரே உங்ககிட்ட பயப்படும் போது ஒரு கெட்ட எண்ணத்தோட நான் வருவேனா? தாய் இந்த தாய் பணம், உங்க பணம் இந்த தாய் வச்சுங்க வச்சுக்கீங்க, எங்க கூட்டாளிங்க எல்லாரோட பணமும் இருக்கு இதுல. உன் புருஷன் பேயா உன்னை பாக்க வந்தா கமல்நாதன் கூட்டாளிங்க பணத்தை தந்துட்டாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுங்கம்மா.
2: எங்க இந்த பணத்தை அப்பவே தந்திருந்தா அவர் உசுரை காப்பாத்தி இருக்கலாம்ல. அவருக்கு சிக்கன் பிரியாணினா உசுறு அது கிடைக்கலன்னு அவரு எங்க பேயா தெரிஞ்சுகிட்டு இருக்காரோ.
0: அம்மா, நான் தினமும் சிக்கன் பிரியாணி ஒரு பிளேட் வாங்கி அனுப்புறேம்மா, நீ அவரு படத்துக்கு முன்னால வச்சு கும்பிடுமா, அவர் ஆத்மா சாந்தி அடையும். அம்மா ஒரு உதவி செய்யணும். நீங்க
2: என்ன
0: தாயே, உங்களுக்கு தாயா நினைச்சு கேக்குறேன்,
2: சொல்லுங்க.
0: நீங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எங்க பேர்ல புகார் கொடுத்துருக்கீங்களே, அத மட்டும் வாபஸ் வாங்கிடுங்கம்மா.
2: எதுக்கு வாபஸ் வாங்கணும்?
0: பணம் தான் தந்துட்டுமே தாயே, உன் புருஷன் தற்கொலை செஞ்சுக்கிட்டு நாங்க தான் காரணம்னு எங்களை உள்ள தள்ளிடுவாங்க. நீங்க மனசு வச்சீங்கன்னா நாங்க புள்ள கட்டியோட பொழைச்சுக்குவோம்மா.
2: ஓஹோ, அப்படியா சொல்றீங்க? ஐயோ என்னையா இது, நான் யோசிக்கும் போதே காலில் விழுறீங்க. ஐயா எழுந்துருங்க.
0: மாட்டேன் மாட்டேன், நீங்க சரின்னு சொல்லுங்க, அப்பதான் எழுந்திருப்பேன்.
2: இது என்னடா பெரிய வம்பா போச்சு. சரி எந்திரிங்க, போன உசுறு திரும்பி வரவா போகுது, நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். ஆனா இந்த மாதிரி இனிமே யாரையும் ஏமாத்த கூடாது, சரியா?
0: சரி தாய், சரி தாய், இனிமே நாங்க யாரையும் ஏமாத்த மாட்டோம். நான் வரந்தாயி.
2: யோ கமலநாத, என் புருஷனுக்கு எள்ளுருண்டையும் பிடிக்கும், அதனால பிரியாணி பொட்டலத்தோட ஒரு எள்ளுருண்ட பாக்கெட்டும் அனுப்பி வைங்க.
0: என் பேரை கேட்டாலே எழுந்திரிச்சு நிக்கும் இந்த பொம்பளை. இப்ப என்னடா கமலநாதன் பேரை சொல்லி கூப்பிடு, எல்லாம் அந்த பேய் குடுக்கற தைரியம்.
2: ஒண்ணு
0: இல்லம்மா, ஒண்ணு இல்ல, அது இந்த எள்ளுருண்டையோட கடலை மிட்டாய் பாக்கெட்டும் கொடுத்து அனுப்பலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன்.
2: அனுப்புங்க அனுப்புங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: சரி வரமா வரமா.
3: ஐயா, அந்த சின்னப்ப பஞ்சாதி மல்லிகா ஸ்டேஷனுக்கு வருது.
4: வாங்கம்மா, உங்க சீட்டு பண விவகாரம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பேய் பயத்துல அது கொஞ்சம் டிலே ஆகுது, கூடி சீக்கிரம் விசாரிச்சு வசூல் பண்ணி தந்துடுறோம்.
2: வேண்டாம் சார், உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. நீங்க இந்த கிராமத்துக்கு வந்ததுனால எல்லாரும் தெரிஞ்சிட்டாங்க.

0: யாராரு பணம் கொடுக்கணுமோ அத்தனை பேரும் பணத்தை கொண்டு வந்து குடுத்துட்டு கால விழுந்து கும்பிட்டுட்டு போறாங்க சார்.
1: அப்படியா? ஆமா, எப்படி இது நடந்தது?
0: என் புருஷன் சின்னப்பன் தான் ஆவியார் ஆத்திரில வந்து அவங்க வீட்டுக்கு வந்து பயமுறுத்துறாராம். அதனால பணத்தை கொண்டு வந்து தந்துட்டாங்க. பாவம் சார், அவங்கள விட்டுடுங்க சார். இவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தா அவர் உயிர் திரும்பி வரவா போகுது சார். என் கம்ப்ளைண்ட நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் சார். இந்தாங்க லெட்டர்.
1: இருங்க இருங்க, உங்க பணம் வந்துடுச்சு, ஒரு கேஸ் செட்டில்டு. ஆனா பேய் மேட்டர் இன்னும் அப்படியே தானே இருக்கு. நான் எதுக்கு வந்தேனோ அந்த வேலை பாதிதானே முடிஞ்சிருக்கு. சரி, நீங்க போங்க. எப்ப கூப்பிட்டாலும் பேய் விஷயமா நீங்க ஸ்டேஷனுக்கு வரணும். சரியா? இப்ப போயிட்டு வாங்க.
0: வரேன் சார். வரேனுங்க.
1: மன்னாரு, எனக்கு என்னமோ இந்த பொம்பளை மேல சந்தேகமாவே இருக்கியா.
2: ஐயா, இந்த பேய் மேட்டர் இப்படியே விட்டுட்டா என்ன? பணம் கிடைச்சா அந்த சின்ன பாவி தானே போயிடாதா?
1: என்ன பயமா? அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. தெரியுமா?
2: அவன் ஒரு சினிமா பாட்டை எடுத்து விடுறாரு. பேசாம இவர் சினிமால பாட போயிருக்கலாம்.
1: என்ன என்னங்க முனுகல்?
2: ஒன்னும் இல்ல சார், என் விதைய நொந்துகிட்டேன்.
1: கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சேன் பேயை நானும் கண்டுபிடிச்சேன். சிஷ்யா சிஷ்யா.
2: குருவே குருவே.
3: என்னது இது? இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் இப்படி வீட்டுக்குள்ளேயே கூத்தடிக்கிறீங்க. நியூசன்ஸ் கேஸ்னு ஒண்ணு போடலாமா?
1: மேடம், இது கூத்து இல்ல, பேயை கண்டுபிடிச்ச மகிழ்ச்சி வெற்றி களியாட்டம்.
3: அதுதான் கிராமத்து ஜனங்களே பேய பார்த்ததா சொல்லிட்டு திரிகிறாங்க. நீங்க கண்டுபிடிச்சது என்ன புதுசா?
1: மரகதம், அவங்க வெறுமனே கண்டு மட்டும்தான் இருக்காங்க. நாங்க கண்டு அப்புறம் பேயை புடிச்சிட்டோம்.
3: கையில என்ன அட்டைப்பெட்டி? கேக்கா?
1: கேக் இல்லடி, பேக்கு. இதுக்குள்ளதான் பிடிச்ச பேய் இருக்கு.
3: சரிதான், இங்க வந்ததுல இருந்தே நீங்க மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி தான் திரியறீங்க.
2: அம்மா உண்மையம்மா, ராத்திரி பேய பிடிக்க ரவுண்ட்ஸ் போனப்போ ஒரு சந்துக்குள்ள பேய பார்த்தோம். ஐயா துரத்திட்டு போனாரு, என்ன மெயின் ரோட்லயே நிக்க சொன்னாரு. ரொம்ப நேரமா திரும்பி வரல, நானே பயந்து போயிட்டமா. அப்புறம் பார்த்தா வேர்த்து போய் கையில இந்த அட்டை பொட்டியோட வராரு. உள்ள என்ன இருக்குன்னு கேட்டா பேய் நம்புங்க, உள்ள பேய் இருக்குன்னு சொல்றாரு. நம்புங்கம்மா.
3: நம்புறேன், இவருக்கு ஏதோ ஆயிடுச்சு.
1: பயப்படாத மரகதம், நாளைக்கு பஞ்சாயத்து மேடையில இந்த பெட்டியை திறந்து பேயை வெளியே கொண்டு வரப்போ நீ என்ன இந்த ஊரே நம்ப போகுது.
3: ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்.
1: என்ன?
3: இன்னைக்கு நைட் டியூட்டி போகும் போது இந்த அட்டை பெட்டியும் கையோட கொண்டு போங்க பிளீஸ்.
1: ஊர் பொதுமக்களுக்கு இன்ஸ்பெக்டர் வரதராஜனோட வணக்கம். இந்த ஊர் பேர் தான் முட்டாள்பட்டியே தவிர இங்க இருக்கிற ஜனங்க எல்லாரும் அறிவாளிகள். நிறைய அறிவாளிகள் இருந்தாலே ஆபத்துன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, ஒரு அறிவாளி ஏடிஎம் கண்டுபிடிச்சா இன்னொரு அறிவாளி அதை எப்படி உடைச்சு பணத்தை எடுக்கிறது அப்படின்னு கண்டுபிடிக்கிறான். ஒரு அறிவாளி அழகா ரூபாய் நோட்டை அச்சடிச்சா இன்னொரு அறிவாளி அப்படியே அச்சு அசலா எப்படி கள்ள நோட்டு அடிக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறான். அந்த மாதிரி இந்த கிராமத்துல சில அறிவாளிகள் சேர்ந்து சீட்டு பிடிக்கிற சின்னப்பனுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க.
4: சார், அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் சார். பணத்தை திருப்பி கொடுத்தாச்சு, அந்த அம்மா காலில் விழுந்து மன்னிப்பும் கேட்டாச்சு. இப்ப இந்த அட்டைப்பட்டிக்குள்ளார பேய் இருக்குன்னு பஞ்சாயத்தை கூட்டி இருக்கீங்க. அதை திறந்து பேய காட்டுங்க சார், எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு.
0: ஆமா சார், அதான் நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டேனே. எல்லாருக்கும் பணத்தை திருப்பி கொடுத்து என் புருஷன் நல்லவருன்னு நிரூபிச்சிட்டேன். இனிமே எதுக்கு சார் அந்த சீட்டு பிரச்சனை எல்லாம்?
1: அம்மா, சீட்டுக்கும் பேய்க்கும் சம்பந்தம் இருக்கிறதாலதான் உங்களை இங்க நான் வர சொன்னேன். இப்போ இந்த அட்டைப்பெட்டி தரப்பேன், யாரும் பேய பார்த்து பயப்படக்கூடாது. பாத்தீங்களா பேய?
4: என்னது? ஒண்ணுமே இல்லையே.
0: தானே,
1: ஒண்ணுமே இல்லாத ஒன்னத்தான் பேயின்னு நினைச்சு கிராமமே பயப்பட்டு இருக்கு. சின்னப்பன், மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சது போறோம், அப்படியே வெளியில வாங்க.
4: என்னது? சின்னப்பன் உயிரோடு இருக்காரா?
1: ஏன் சந்தேகமா இருக்கா? சின்னப்பன், உங்களுக்கு என்ன நடந்தது விளக்கமா சொல்லுங்க.
5: ஐயா, அது வந்து
1: சொல்லுங்க சொல்லுங்க, நான் இருக்கேன், நீங்க பயப்பட வேண்டாம். நீங்க பேசலன்னா உண்மையிலேயே உங்களை பேயின்னு நினைச்சிருவாங்க.
5: இத்தனை நாள் உங்க எல்லாரையும் பயமுறுத்தி ராத்திரி தூங்காம செஞ்சதுக்கு என்ன மன்னிக்கணும். நான் வேணும்னு செய்யல.
1: நீங்க இறந்து போனதா நம்பி உங்க மனைவி காரியம் எல்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்க திரும்பி வந்திருக்கீங்க. சொல்லுங்க, முதல்ல இருந்து என்ன நடந்ததுன்னு மொத்தமா சொல்லுங்க.
5: 10 வருஷமா ஒழுங்கா தான் சீட்டு நடத்திட்டு வந்தேன். தீபாவளி சீட்டுன்னா பண்டிகைக்கு 10 நாளைக்கு முன்னாலேயே பணம் பட்டாசு எல்லாம் தந்துருவேன். ஆனா இந்த கமல்நாதன் அவங்க ஆட்டு 4 பேரும் சீட்டு சேர்ந்து தள்ளுபடியில எடுத்தாங்க. ஆனா ஒழுங்கா பணம் திரும்ப கட்டல, அதனால மத்தவங்களுக்கு நான் பணம் தர முடியல. பணம் மானம் தாங்காம ஊரை விட்டே வந்துட்டேன். எப்படியாவது பணம் சேர்ந்து திரும்ப தர்றதுதான் என் திட்டம். ஆனா நான் ரயில்வே ஸ்டேஷன்ல படுத்திருக்கும் போது என் டிரெஸ் வாட்ச் ஆதார் கார்டு எல்லாத்தையும் ஒருத்தன் திருடிச்சு போயிட்டான்.
1: திருடி நாம ரயில் அடிபட்டு செத்துட்டான். உரு தெரியாம செதந்து போயிருந்த அந்த

0: பாடிய மல்லிகாவுக்கு போலீஸ் காட்ட அவன் போட்டிருந்த டிரஸ் ஆதார் கார்டு வாட்சு இதுகளை வச்சு இது என் புருஷன் தான் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்து காரியம் பண்ணிட்டாங்க. அப்புறம் சொல்லுங்க சின்னப்ப,
1: நான் செத்து போனதா இந்த பேப்பர் செய்தியை நானே படிச்சேன். செத்து போய் காரியம் பண்ணிட்டாங்க, இனிமே இந்த ஊருக்குள்ள போனா விடமாட்டாங்க. கிராமத்து வழக்கம், அதுவும் இல்லாம பணம் கிடைக்காதவங்க எல்லாம் அடிச்சிடுவாங்க.
0: அதனால இவர் சென்னைக்கு போய் தெரிஞ்ச சினிமா கம்பெனியில பெய் டிரஸ் வாங்கி போட்டுக்கிட்டு கொண்டாட்டிய அப்பப்ப வந்து பாத்துருக்காரு. கரெக்டா?
1: கரெக்ட்ங்க.
0: அதுக்கு மேல என்ன நடந்தது சொல்லுங்க.
1: அப்படி ஒரு நாள் பாத்துட்டு வரும்போது யாரோ வர சத்தம் கேட்க கோவில் மதில் சுவர் ஏறி உள்ள போயிட்டேன். காலையில சாமி வந்து கதவு திறந்தப்போ
2: ஸ்ரீமன் மந்த கடா கிளப்த விபவ பிரம்மேந்திர. யாரது யாரது கோவில்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிறது? யாரு? வா வா, வெளியில வா, வெளியில வாங்க பாருப்பா. இந்த அம்பால ரொம்ப ஏழை, தாலி கூட ஒரு கிராம் தாலி தான். இது எந்த உத்தேசத்தோட நீங்க திருட வந்தியோ? அசடு அசடு, வாடா வாடா வெளியில.
1: சாமி என்ன மன்னிச்சிருக்க சாமி, நான் தான் சின்னப்ப, பேய் பயத்துல இருக்கேன்.
2: ஓஹோ, கிராமத்துல எல்லாமே பேய் பயத்துல அல்லாடின் இருக்கா? அதுக்கு காரணம் நீதானா?
1: வந்திருக்கியே,
2: நீ பாட்டு உங்க ஆத்துக்கு போக வேண்டியதானா?
1: ஊர் கட்டுப்பாடு, விட மாட்டாங்க சாமி.
2: பகவானே என்னவோ, போ, நீ நல்ல மனுஷன், நோக்கி இப்படி ஆணுமோ? ஆமா, என்னது இது, கையெல்லாம் நடுங்கறதே, அசிக்கிறதா? இந்தா நேத்திக்கு பிரசாதம் இருக்கு, இந்த பழம் சாப்பிடுறியாப்பா?
1: கொடுங்க சாமி.
2: ஆமா, உன்ன பார்த்தா நீக்கு ரொம்ப பாவமா இருக்குப்பா. ஆமா, இப்ப உனக்கு என்ன பண்ணலாம்னு உத்தேசம்?
1: அந்த கமல்நாதன் ஆளுங்க என் பொண்டாட்டி கிட்ட பணத்தை குடுக்கறதுக்கு இந்த ஆத்தாளுக்கு ஒரு பூஜை போடுங்க சாமி.
2: ஏன்பா, கையில வெண்ணெய் வச்சுட்டு யாராவது நெய்க்கலை வாழோ? தெய்வத்துக்கு பயப்படுற மனுஷா தப்பே பண்ண மாட்டா. இப்ப எல்லாம் தான் செய்யற தப்புக்கு மாட்டாம இருக்கணும்னுதான் பல பேரு உண்டியர்ல பர்சன்டேஜே போட்டு இருக்கா. எல்லாம் டிமாண்ட் பக்தியா போயிடுது லோகத்துல. நீ ஒன்னு செய்ய, எப்படியும் நீ வந்து இந்த பேய் டிரஸ் வாடகைக்கு எடுத்துட்டு வந்துட்ட, இதை வச்சு நல்லா வசூல் பண்ணிட.
1: எப்படி சாமி?
2: வாருப்பா, தெய்வத்துக்கு பயப்படாதவா கூட பேய்க்கு பயப்படுவாளாம், உனக்கு தெரியுமா? நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோ. பணம் கொடுக்காதவள ஆத்துக்கெல்லாம் பாதுராத்திரில போய் சீட்டு பணம் கட்டு, சீட்டு பணம் கட்டுன்னு சித்த லேசா குரல் கொடு. நீ செத்து போனதெல்லாம் எல்லாருக்குமே தெரியுமே. ஏன்னா சுடுகாட்டுக்கே வந்து சோகமா நின்று போஸ் கொடுத்துருக்கா, அதனால ஆத்த விட்டு வெளியவே வரமாட்டா. பயந்து நடுக்கி மறுநாள் ஆத்துக்காரிகிட்ட போய் பணத்தை கொடுத்துருவா. பாம்புக்கும் பேய்க்கும் பயப்படாதவா லோகத்துல யார் இருக்கா?
1: சாமி சொன்னபடியே செஞ்ச, பணம் வசூல் ஆயிடுச்சு. நேத்துக்கு என் பொண்டாட்டிய பாதிச்சு வரும்போது தான் இன்ஸ்பெக்டர் கிட்ட மாட்டிக்கிட்டேன்.
0: இந்த மல்லிகா முத முதலா ஸ்டேஷனுக்கு வந்த போதே இவங்க மேல எனக்கு சந்தேகம் வந்தது. அப்புறம் புகார வாபஸ் வாங்குறேன்னு சொன்னப்ப இன்னும் பலமா சந்தேகப்பட்டேன். ஏன்னா இவங்க புருஷன் பேயா வந்ததை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல, அதுக்காக வருத்தப்படவும் இல்ல. அதனாலதான் அவங்க வீட்டுக்கு பக்கத்துல சந்தில ஒளிஞ்சிருந்து இந்த சின்னப்பனை, சாரி, இந்த பேயை என்னால பிடிக்க முடிஞ்சது. இந்த முட்டாள்பட்டி கிராமத்துக்கு வந்த ரெண்டு வேலையும் முடிஞ்சது. ஒத்துழைச்ச எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. காவல்துறை சார்பில் ஒன்னு சொல்றேன், நாம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை நிறைய வட்டி கிடைக்கிறதேன்னு ஆசைப்பட்டு, தள்ளுபடியில எடுக்கலாம்னு ஆசைப்பட்டு தனி மனுஷனை நம்பி இருக்கிற கம்பெனிலயோ இல்ல டுபாக்கூர் கம்பெனிலயோ போட்டு ஏமாறாதீங்க. சின்னப்பா நல்லவரு, திருப்பி கொடுத்துட்டாரு. ஆனா எத்தனையோ பேர் ஏமாத்துறதுக்குன்னு இப்படி வராங்க. அவங்க கிட்ட பணத்தை கட்டிட்டு ஐயோ மோசம் பண்ணிட்டானே அப்படின்னு புலம்பி போலீஸ் கமிஷனர் போய் புகார் கொடுக்கறதுல பிரயோஜனம் இல்ல. ஏமாத்தினால் கிடைச்சாலும் பணம் கிடைக்குமாங்கிற கேரண்டி கிடையாது. டிவிக்கு வேணும்னா காடை காட்டி போஸ்ட் தரலாம். ஆகையினால உங்க பணத்தை போஸ்ட் ஆபீஸ்லயோ பெரிய வங்கியிலயோ போட்டு வைங்க, நிம்மதியா இருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், உள்ளூர் காரனுக்கு தண்ணி பயம் இல்ல, வெளியூர் காரனுக்கு பேய் பயம் இல்லைன்னு சொல்லுவாங்க. கிராமத்துல இருக்கிற புளிய மரத்துல பேய் இருக்குன்னு அந்த ஊர்க்காரன் நம்புவான், வெளியூர் காரன் அது தெரியாம ஜாலியா அந்த பக்கம் நடமாடுவான். இதுல இருந்து பேய் பிசாசு எல்லாம் நம்ம மனசுலதான் இருக்கு. தைரியமாவும் நம்பிக்கையோடையும் இருந்தா வாழ்க்கையில நமக்கு வர பிரச்சனைகளை பிரச்சனையாக நினைக்க வேண்டியதே இல்ல. ஓகே
3: ஐயா, இந்த ஊருக்கு வந்து எனக்கு பேய் பயம் போகிட்டாரு. இனிமே பேய் வந்தா நானே தைரியமா புடிச்சிருவேன்.
4: அது உண்மையான பேயா இருக்க போது
3: எவன்டாம?
5: இந்தாங்க உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்.
0: எதுக்கு ஸ்வீட், என்ன விசேஷம்?
5: நீங்க பஞ்சாயத்துல சூப்பரா லெக்சர் கொடுத்தீங்களா? மன்னர் போன் பண்ணி சொன்னாரு.
0: அது லெக்சர் இல்ல, பொதுமக்களுக்கு போலீஸோட வேண்டுகோள்.
5: எப்படியோ வந்து 10 நாள்ல 2 கேஸையும் முடிச்சிட்டீங்க, கிரேட்டுங்க. வந்த வேலைதான் முடிஞ்சு போச்சே, கமிஷனர் கிட்ட பேசி சென்னைக்கே டிரான்ஸ்பர் வாங்கிருங்க.
0: சார், எஸ் சார், சொல்லுங்க சார். எஸ் சார், அப்படியா சார், ஜாயின் பண்ணிடுறேன் சார். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. இப்பதான் நீ ஆசைப்பட்ட நியாயமான ஆசைய கடவுள் நிறைவேற்றிடுவாரு. கமிஷனர் தான் போன் பண்ணார், என்ன மயிலாப்பூர் IG ஆபீஸுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. இனிமே

0: நீ சாயந்தரமா கபாலி கோவில் போகலாம், பக்கத்து மார்க்கெட்ல கொத்தவள்ளி கட்டும் வாங்கலாம், நேர பீச்சுக்கும் போகலாம். ஆனா இந்த தமிழ் சினிமாவில ஒரு கதை ஜெயிச்சா அதே மாதிரி எடுப்பாங்க, போலீஸா வந்து அசத்தினா போலீஸ் ரோலே கொடுப்பாங்க. அந்த மாதிரி மறுபடியும் பேய் பிடிக்கிற வேலைதான்.
1: மறுபடியும் பேயா?
0: ஆமா, இது நாட்டிலேயே பெரிய பேய், லஞ்ச பேய். லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கண்காணிப்பாளரா ப்ரமோட் பண்ணிருக்காங்க.
2: வேப்பமர உச்சியில் நின்று நாடகம் எழுதியவர் கோவை அனுராதா அவர்கள். பங்கேற்றோர் ஏ கலைப்பித்தன், வி கோவிந்தராஜன், டி சாந்தி, ஏ எம் ஜெயந்தி, டாக்டர் வி கல்யாணராமன், வி அன்பரசு, எஸ் டி எஸ் திருமலை ஆகியோர். அமைப்பில் உதவி ப ராஜேஸ்வரன். அமைப்பு எம் கே சந்தியஸ்ரீ. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: கட்டுப்படை கட்டணா ஸ்வயம் ஹி கட்டுப்படை பாரதிய சேனா.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது டெல்லி அஞ்சல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் திரைகானம். இதில் சிறைச்சாலை திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் இனி கேட்கலாம் இரவின் மடியில். இதில் ஆண் பாவம் கன்னிராசி திரைப்படங்களிலிருந்து பாடல் ஒலிக்கிறது. முதலில் ஆண் பாவம் திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.
2: வந்தன வந்தன வந்த சனம் எல்லாம் இந்திரன் வந்ததும் சந்திர

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேயர்கள் இரவின் மடியில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை ஆண் பாவம் திரைப்படத்திலிருந்து சில பாடல்களை கேட்டீர்கள். இனி கன்னிராசி திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்

0: டேய் தம்பிகளா, இன்னைக்கு நான் புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்டா, அதுக்கு நான் தான்டா தலைவர். என்னடா தலைவர் வாய புலக்குறீங்க?
1: உங்க கட்சி கொள்கை என்னன்ன?
0: கட்சி கொள்கையா? நம்ம எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோமா அதான்டா நமது கொள்கை.
1: அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு?
0: நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோமா? சோ ரெண்டு

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 மெகா ஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்கள் இனி கேட்கலாம் நினைவில் நின்றவை. இதில் சிஐடி சங்கர், கண்மலர், வியட்நாம் வீடு திரைப்படங்களிலிருந்து பாடல்கள். முதலில் சிஐடி சங்கர் திரைப்பட

நேர்கள் நினைவில் நின்றவே கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஷிஐடி சங்கர் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி கண்மலர் திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

0: எட்டாம் கிளாஸ் படிக்கும் போது பருவம் வந்தது. நீங்க பத்தாம் கிளாஸ் பிடிக்கும் போது நரை விழுந்தது.
1: அங்க போடு
0: குமரி வயசும் கிழவி உடம்பும் கூட வந்தது எப்படியோ, அதில் சூழல் வந்தது எப்படியோ.
1: குமரி வயசும் கிழ

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் கேட்டு ரசிக்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் ஜானி குரு ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். துவக்கமாக ஜானி படத்திலிருந்து பாடல்கள் ஒலிக்கவிருக்கும் பாடலை பாடியவர் எஸ் ஜானகி.

நேர்கள் இதுவரை ஜானி படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். இனி குரு படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். முடிக்கவிருக்கும் பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

0: அந்த ஊரு தான் கொன்ன குடிதான், அந்த ஊரு தான் கொன்ன குடிதான், அத்தமவனும் கொன்ன குடிதான், முத்து பருப்பேன் கொன்ன குடிதான்.
1: இதுவரை கேட்டு ரசித்தது நெஞ்சம் மறப்பதில்லை.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை காஞ்சிபுரம் எஸ் நாகராஜன் அவர்களின் நாகஸ்வரேசை கேட்டீர்கள். முள்ளன்றம் எம் எம் வெங்கடேஷ் அவர்கள் தவில்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் கேட்டு ரசிக்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் துவக்கமாக அகத்தியர் படத்திற்காக சீர்காழி கோவிந்தராஜன் TR மகாலிங்கம் பாடியுள்ள பாடல்.

குடும்பமே முத்தகியிருந்தாரே மகமாயி, மலர்கள் சொல்லும் மலர் போல் வாசம் மலர்.